0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: ஜிம் வீரமணி காணொலி விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் முன்னாள் அமைச்சர் ரகுபதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். வீரமணி தொடர்புடைய காணொலி தெளிவாக இல்லை என்பது ரகுபதிக்கு எப்படி தெரியும் என்றும் அவர் வினவியுள்ளார். காணொலி தெளிவாக இல்லை என்று ரகுபதிக்கு கூறியது யார் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜிம் வீரமணி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்றார்கள், பின்பு எப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி வினவியுள்ளார். வீரமணி வழக்கில் புதிய ஆதாரங்கள், சாட்சி அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக காத்திருந்தோம் என்றும் அவர் கூறினார். ஜிம் வீரமணி வழக்கை கைவிடுவதாக சொல்லவில்லை, உரிய ஆதாரங்களுக்காக காத்திருந்தோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஜிம் வீரமணிக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் திமுக

0: முன்னாள் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன், அவரது மகள் வீணா விஜயன் மற்றும் மருமகன் முகமது ரியாஸ் ஆகியோருக்கு எதிரான CMRL எக்ஸாலோஜிக்கு வழக்கில் அமலாக்கத்துறை அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்த கேரள உள்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. CMRL நிறுவனம் வீணாவின் எக்ஸாலோஜிக் நிறுவனத்துக்கு வழங்கியதாக கூறப்படும் பண பரிவர்த்தனைகள் மற்றும் பினராயி விஜயனுக்கு 3.28 கோடி ரூபாய் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக அமலாக்கத்துறை முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த விசாரணை நடைபெறவுள்ளது. இவ்விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு முன் பூர்வாங்க விசாரணை நடத்தலாம் என்றும், குற்றம் தொடர்பான போதுமான ஆதாரங்கள் இருப்பின் வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனுஜனை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக இலங்கை பாராளுமன்ற தூதுக்குழு ஒன்று சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்யவுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நாடாளுமன்ற பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியின் தலைமையில் சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்யவுள்ள குழுவில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் உள்வாங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த விசேட தூதுக்குழு சவுதி அரேபிய மன்னரை சந்திக்க உள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரக துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹ்யான் நியூயார்க்கில் நடைபெறும் 81வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தினிடையே பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்புகளில் பிராந்திய மற்றும் சர்வதேச நிலவரங்கள், தற்போதைய முக்கிய விவகாரங்கள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் புறப்பட்ட ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் சர்வதேச அரங்கில் ஈரானின் நிலைப்பாடுகளை உறுதியாக பாதுகாப்போம் என்று தெரிவித்துள்ளார். ஈரான் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் அந்நாட்டு மக்களின் நிலை குறித்து சர்வதேச சமூகத்திடம் எடுத்துரைக்க இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். 81வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பெசிஸ்கியான் நாளை உரையாற்ற உள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் நீடிக்கும் நிலையில் அவரது உரை முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆசிய விளையாட்டு விழாவில் மகளிருக்கான கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. முதலில் துடுப்பிடித்து ஆடிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ஓட்டங்களை பெற்றது. பதினெளி தாடி வரும் இலங்கை மகளிர் அணி 4.6 ஓவர் நிறைவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 31 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இலங்கை மகளிர் அணி 90 பந்துகளில் 186 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரையோர மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 21 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தினை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். Ha ha ha ha ha.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: We'll be back.
2: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
4: நீங்க அனந்தங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
6: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
7: எனக்கு சக்கரை வியாதி.
8: சுகரா? இது எத்தனை நாளா?
7: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
8: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
7: சார்?
4: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
6: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
5: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
4: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
10: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
11: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
10: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
12: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
4: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
13: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
13: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
14: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: ALD Properties இன் 4 ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: எனக்கு சக்கரை வியாதி,
2: சுகரா, இது எத்தனை நாளா?
1: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
2: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
1: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா

0: ஆர்ஜே முது பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே நிகழ்ச்சி இப்ப தொடங்கியாச்சு. சோ நம்ம குவிக்கா அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ துபாயில் இன்றைக்கி கோல்டு ப்ரைஸஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி சில பல அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யூஏயில் 10 days மார்னிங் பீரியட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மார்னிங் பீரியடில் கொடிகள் வந்து அறக்கம்பத்தில் பறக்கும். அதையும் தாண்டி என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஃப்ளாக் ப்ரோட்டோக்கால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி பிஸ்னஸஸ் அண்ட் ஆஃபீஸஸ் வந்து க்ளோஸ் செய்யப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால், இன் சம் கேசஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் பப்ளிக் செக்டார் என்டிட்டிஸும் வந்து ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு அவங்க ஆஃபீஸஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி கேன்சல் செய்யப்படும். அதையும் தாண்டி மார்னிங் வந்து யூஏஇயை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை நாட்கள் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த நாட்கள் முழுக்க இது கடைபிடிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: உங்களுக்காகவே
1: IS Premium Veg Restaurant அவங்க மூணாவது பிரான்ச் கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
1: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS Premium Veg Restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். This hour of Masala Cafe is brought to you by
5: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
6: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
7: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
6: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: Are listening to Masala Cafe with RJ Madhu only on 89.4 Tamil FM. Sirithiyum Tamili Oli.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் by Altavasul Group of Companies.
3: This hour of Masala Cafe is brought to you by
4: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
5: டேய் ஆர்ட்டனி, தெரிக்கு லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: ஆர்ஜே முத்து பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழகம்ல மசாலா கேஃபே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து நீங்கள் 800-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம், 889-40 ஆர் இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே மதுன்றிருக்க மீடியாச்சும் அங்கே வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு
1: நான் கண்டிப்பாக போட்டுவிடுவேன். இன்று தங்கத்தின் விலை.
0: ஸோ கோல்டு வந்து இன்றைக்கி காலையில் ஒரு டிப்பை சந்திச்சிருக்கு. ஸோ நேத்திக்கு முந்தா நேத்திக்கு கோல்டு வாஷ் அபிட் ஹை, அதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. 24 கேரட் தங்கம் இன்றைக்கி 523.25 திரஹாம்ஸாக இருக்குது. 22 கேரட் தங்கம் 484.75, 21 கேரட் தங்கம் 464.75, 18 கேரட் 398.25 திரஹாம்ஸாக இருக்குது. வணக்கம், யாரைங்க இது பேசுகிறீங்க?
2: வணக்கம், ஜாஃபர் ஃப்ரம் துபாய்.
0: ஜாஃபர் ஃப்ரம் துபாய், ஓகே மிஸ்டர் ஜாஃபர். பிரேக்ஃபாஸ்ட்லாம்
2: சாப்பிட்டீங்களா?
0: ஓகே இனிமே தான் ஜாஃபர். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: இது கல்யாண விருந்தினர் சாங் இப்போ இருக்குல்ல?
0: ஆமா,
2: தூர்த்தி நடக்கிற.
0: ஆமா, ஓகே நான் போட்டு வர்றேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து நம்ம பேசுவோம். 12 மணிக்கு மேலே 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து நான் ஒரு 1 ஹவரில் பிடிச்ச பாட்டை மறுபடியும் கொடுக்குறேன், சரியா? ஸ்டே டியூன்ட். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: மறைந்த மைதக ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூம் அவர்களின் இறுதி தொழுகை இன்று பிற்பகல் 1 மணிக்கு துபாயில் உள்ள ஜபீல் பெரிய பள்ளியில் நடைபெறவுள்ளது. அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வுகள் ஜபீல் மஜ்லீஸில் 3 நாட்களுக்கு நடைபெறும் என்று துபாய் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் தினமும் மாலை 4 மணி முதல் மஹ்ரிப் தொழுகை வரை இரங்கல் தெரிவிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான முகமது இஷாக் தார் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் இடைவேளையில் எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் அப்துல்லா டியை சந்தித்தார். இந்த சந்திப்பில் மத்திய கிழக்கு மற்றும் ஈரான் நிலவரம் உள்ளிட்ட பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்தனர். பிராந்திய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை இரு அமைச்சர்களும் வலியுறுத்தினர். மேலும் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அனைத்து தரப்பினரும் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இஷாக் தார் வலியுறுத்தியதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: பிரபல கிரானைட் தொழிலதிபர்

0: ஜெம் வீரமணி சம்பந்தப்பட்ட சிறுமிகள் மீதான போக்சோ பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று வீரமணியின் முக்கிய உதவியாளர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்டு வரும் வீரமணி கொடுத்த வாக்குமூலம் மற்றும் ரகசிய தகவல்களின் அடிப்படையில் இந்த பாலியல் வலையமைப்பிற்கு உடந்தையாக இருந்த முக்கிய உதவியாளரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். இதன் மூலம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4 உயர்ந்தது. இந்தியாவின் தனியார் பல்கலைக்கழகங்கள் தங்களின் நிதி மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி பல்கலைக்கழகங்கள் கடந்த 5 நிதி மற்றும் நிர்வாக பதிவுகள், கட்டண வசூல், நிதி பயன்பாடு உள்ளிட்ட முக்கிய விவரங்களை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். இந்நடவடிக்கையின் மூலம் தனியார் பல்கலைக்கழகங்களின் நிதி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதும் மாணவர்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் கட்டணங்கள் மற்றும் பல்கலைக்கழக நிதிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை கண்காணிப்பதும் நோக்கமாக கொள்ளப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: அரசியலமைப்பின் 22 திருத்தச் சட்ட மூலத்தின் எந்தவொரு உறுப்புறையும் அரசியலமைப்புக்கு முரணானது இல்லை என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளதாக சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார். இதனால் குறித்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்பதுடன் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் இல்லை எனவும் அந்த வியாக்கியானத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆசிய விளையாட்டு விழா மகளிர் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு தங்கம் கிடைத்தது. இறுதிப் போட்டியில் இன்று இலங்கை மகளிர் அணி பதிலளித்து ஆடியதுடன் 15.4 69 ஓட்டங்களுக்குள் இலங்கை மகளிர் அணி சுருண்டது. இந்திய அணியின் அபாரமான பந்துவீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இந்திய மகளிர் அணி 69 சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய இந்திய மகளிர் அணி 147 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியதுடன் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது.
1: செய்தி சுருக்கம். Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 33 அஜ்மானில் 36 அபுதாபியில் 37 துபாய் ராசல்கைமாவில் 38 உமல் குவைன் மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 39 வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 1 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: Star of the month. Singer Hariharan.

0: இத்திஹாத் ரயில் பத்தின ஒரு அப்டேட்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, எத்தியாத் ரயில் துபாய் டு ஷார்ஜா, சாரி துபாய் டு அபுதாபிக்கான டிக்கெட்ஸ் வந்து இப்போது லைவாக இருக்குது. செப்டம்பர் 30th வந்து இந்த ட்ரெயின் லான்ச் ஆகவிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் 39 திர்ஹம்ஸ் பர் பர்சன். ஸோ துபாய் டு அபுதாபி முதல் ட்ரெயின் காலையில் 6:30 செப்டம்பர் 30th ஃப்ளாக் செய்யப்படும். ஸோ அஃபிஷியலாக அல் எலாயிஸ் ஸ்டேஷன், அதாவது துபாயோட ஸ்டேஷன் பேர் அல் எலாயிஸ் ஸ்டேஷன், அல் தைத் ஸ்டேஷன் ஷார்ஜாவில் வருது. ஸோ புது ஸ்டேஷன் வந்து ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட்ஸ் மெட்ரோ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்குது E311. ஸோ ஈஸியாக அல் ஃபுர்ஜான், டிஐபி, துபாய் சவுத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த லைன் இருக்கும். எத்தியாட் ரயில் வெப்சைட்டை விசிட் பண்ணிவிட்டு உங்கள் டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, அகம் ஈவெண்ட் இந்த வாரம் நடக்கவிருக்கு. ஸோ துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 26th. உங்கள் டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ண இப்போவே பிளாட்டினம் list.ae-ஐ விசிட் பண்ணுங்கள். இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட், ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய அகம் பேண்ட். ஸோ நீங்கள் இந்த மியூசிக்கல் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னா உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள். அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. ஸோ அடுத்த ஒரு மணி நேரம் இசை முறுக்கு 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு, ஸ்டே டியூன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
0: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா?
1: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடி ஆகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்ல கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
1: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
7: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
9: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
12: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
12: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: ஓகே, இப்ப டிராபிக் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: நீங்க அல்கேல் ரோட தாண்டி ராசல் கோர் ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்கீங்கனா துபாய் எல்லைன் ரோட் இன்டர்செக்ட் ஆகுற இடத்துல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால அங்க ஸ்லோ மூவ்மென்ட் இருக்கான்னு கேட்டா டெஃபினெட்லி எஸ். துபாய்க்குள்ள எங்கேயாவது டிராபிக் இருக்கான்னு கேட்டா அல்கேல் ரோடு எஸ்ஆவும் சிக்கிம்ல பெருசா இல்ல, ஓரளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்குது. உம்சுக்கிமில் கூட இருக்குது டிராஃபிக் இருக்குது அஃப்கோர்ஸ், பட் அப்படியே மூவ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் மலையா ஸ்ட்ரீட்டு E311 டுவர்ட்ஸ் துபாய் அல்ஜாகி எஸ்டி சென்டர்கிட்ட அண்ட் இண்டஸ்ட்ரி ஏரியா எல்லாத்துலேயுமே இந்த மலையா ஸ்ட்ரீட்டை கனெக்ட் ஆகும்ல, அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. மற்றபடி இங்கெல்லாம் பெருசாக டிராஃபிக் இல்லை.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஆல் ரைட், நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். நான் உங்களுக்கு சில பல அப்டேட்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் கொடுக்குறேன். யுஏஇ எத்தியா ட்ரெயில பற்றி சில விஷயங்கள் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி துபாய் ஸ்டேஷன் இன்னும் 8 நாட்களில் துவங்கவிருக்கு. அதுக்கு எப்படி போகலாம், எங்கெல்லாம் ஸ்டேஷன்ஸ் இருக்கும், என்ன மாதிரி பஸ்ஸஸ்லாம் கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன்.
1: மசாலா கேஃபே பிராட் யூ பை ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. Corporate and bulk orders also accepted.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே IS Premium Veg Restaurant அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS Premium Veg Restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஓகே, மீசை முறுக்கு 2 படத்துக்கான கபில் பாஷஸ் அடுத்த ஒரு மணி நேரம் முழுக்க நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். 89.4 தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் கோல்டோட விலை என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்ப அப்டேட் பண்றேன்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட்.
0: ஸோ இன்றைக்கி வந்து கோல்டு ரேட்டில் ஒரு வீழ்ச்சி சந்திக்க முடிஞ்சிருக்கு. எத்தனை? 24 கேரட் தங்கம் 519.75, 22 கேரட் தங்கம் 481.25, 21 கேரட் தங்கம் 461.5, 18 கேரட் தங்கம் 395.50 திரஹாம்ஸ் இருக்குது
1: இன்று தங்கத்தின் விலை.
0: ஓகே, அண்ட் ஏஷியன் கேம்ஸில் பெண்கள் வந்து மறுபடியும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அது. ஸோ இந்தியன் விமன் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்ரீலங்கன் விமனை தோக்கடிச்சு கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஆல்சோ இந்தியா வர்சஸ் ஜப்பான் ஆண்களுக்கான மேட்ச் நடந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் போயிருந்தா இந்தியன் டீம் ஜப்பான்கிட்ட தோற்று போயிருக்கும். ஜப்பான் வந்து அங்கே மழை அப்படின்றதுனால 5 ஓவர் மேட்சை அதை சுருக்கினாங்க. இந்தியா 5 ஓவரில் 32 மாபெரும் ஸ்கோர் அடித்தாங்க. அந்த ஸ்கோரை வந்து ஜப்பான் விட்டு அடிச்சிருப்பாங்க. 5 ஓவரில் 30-3, 2 ரன்ல இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க.
2: ரைட், ஓகே. 2-3 பாட்டு தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு பேசுவோம். இது 89.4 தமிழ் எஃப்எம், ஸ்டே டியூன்.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்க

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் ஃபவுண்டைன் நீரூற்று நிகழ்ச்சிகள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளன. துபாயின் பிரபலமான துபாய் ஃபவுண்டைன் நீரூற்று நிகழ்ச்சிகள் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டதை சம்பந்தப்பட்ட செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் நிகழ்ச்சிகள் ஏன் நிறுத்தப்பட்டன என்பதற்கான காரணமும் அவை மீண்டும் எப்போது தொடங்கும் என்பதற்கான திகதியும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஜப்பானில் டுஜுவான் புயல் டோக்கியோ மற்றும் அதை சுற்றியுள்ள மாகாணங்களை கனமழை மற்றும் பலத்த காற்றுடன் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. புயல் காரணமாக 50,000 பேரின் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நூற்றுக்கணக்கான விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. புயல் இன்று ஜப்பானின் கிழக்கு கடற்கரையில் இருந்து விலகிச் சென்றதை தொடர்ந்து பெரும்பாலான வெளியேற்ற உத்தரவுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன.
1: தமிழக செய்திகள்.
3: அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்த வழக்கில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா 1 கோடி மான நட்ட ஈடு கோரி தாக்கல் செய்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் பதில் மனு அளித்துள்ளார். சுத்தமான கரங்களுடன் ஆதவ் நீதிமன்றத்தை அணுகாததால் எந்த நிவாரணமும் கோர உரிமையில்லை என்று பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனா கூறும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் பதிவுகளை வெளியிட்டதாக ஆதவ் அர்ஜுனா கூறுவது தவறு என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: பீகார் மாநிலம் ஜம்முவில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படும் வழக்கின் முக்கிய குற்றவாளியான நந்தன் யாதவ் இன்று நடைபெற்றதாக கூறப்படும் காவல்துறை என்கவுண்டரில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த நந்தன் யாதவ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் காவல்துறையின் அதிகாரப்பூர்வ விளக்கம் இதுவரை வெளியாகவில்லை.
1: இலங்கை செய்திகள்.
3: சர்வதேச கடன் தர நிர்ணய நிறுவனமான ஃபிச் ரேட்டிங்ஸ் இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய கடன் நிலை தரவரிசையை சிசிசி பிளஸில் இருந்து பி மைனஸ் ஆக இன்று உயர்த்தியுள்ளது. வெளிநாட்டு நிதியளிப்பு அபாயங்களை குறைத்துள்ள கொள்கைகள் மற்றும் உட்கட்டமைப்பு சீர்திருத்தங்களை சுட்டிக்காட்டி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கட்டமைப்பு சீர்திருத்தங்களால் பலப்படுத்தப்பட்ட பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொள்கையை நடைமுறைப்படுத்தியமையே இந்த தர உயர்வை பிரதிபலிக்கின்றது. இது வெளிநாட்டு நிதியளிப்பு அபாயங்களை குறைத்துள்ளதுடன் பொருளாதார அபாயங்களை எதிர்கொள்ளும் திறனையும் வழங்குகின்றது என்று அந்நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணி ஜப்பானுடன் இன்று முதல் T20 போட்டியில் விளையாடுகிறது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிட தாண்டிய இந்திய அணி 5 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 32 ஓட்டங்களை பெற்றது. பதிலடி தாண்டிய ஜப்பான் 5 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 30 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்ட நிலையில் இந்திய அணி 2 ஓட்டங்கள் வித்தியாசம்

0: மாசத்தில் வெற்றி எட்டியது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக ஸ்ரேயாஸ் ஐயர் தேர்வாகியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி ஜப்பானுக்கு ஸ்னேகபூர்வ கிரிக்கெட் பயணத்தை மேற்கொண்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ்ட் சார்.
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
3: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
4: We'll be back.
3: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
5: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
3: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
8: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜி முது பேசிகிட்டு இருக்கேன். மீசை முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கான சரியான பதிலை நீங்கள் 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த படத்துக்கான கபில் பாசஸ் நீங்கள் வின் பண்ணலாம். 25ஆம் தேதி இந்த படம் UAE முழுக்க ரிலீஸ் ஆகுது. அண்ட் மீசை முறுக்கு 2 படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஃபார்ஸ் ஃபிலிம். ஓகேவா? மீசை முறுக்கு 2 படத்தில் ஒரு ஹீரோயினுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. சரியா தவறா? சரியான பதிலை உங்கள் பேர் எமிரேட் நேமோட சேர்த்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த படத்தில் ஒரு ஹீரோயினுக்கு மேலே நடித்திருப்பது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் அகம் ஈவெண்ட் மியூசிக் லவர்ஸ் உங்களுக்காகவே ஒரு ஈவெண்ட் நடக்கவிருக்கு. ஸோ கர்நாடிக் மியூசிக் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய அகம் பேண்ட் நம்ம UAE-க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. 26ஆம் தேதி செப்டம்பர் வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் நடக்கவிருக்கு. ஸோ ஹரி சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய அகம் பேண்டில் நீங்களும் வந்து டிக்கெட்ஸை இப்போவே உடனே வாங்குங்க. ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா PlatinumList.ae விசிட் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM தான் அகம் ஈவெண்ட்டோடைய அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர், மீடியா பார்ட்னர். ஸோ டு நாட் ஃபர்கெட். ஓகே.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
2: எமரத்தைசேஷன் வந்து மேண்டேட்ரி. எத்தனை எம்ப்ளாயிஸ் இருந்தால் எமரத்தைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே கிளியராக MOHR-லேருந்து சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட 377 ஃபேக் எமரத்தைசேஷன் கேசஸ் வச்சு ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் மேலே UAE லீகலாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி ஓனர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கம்பெனிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் செய்கிறது மூலமாக தேவையில்லாத பேன்ஸும் ஃபைன்ஸும் சிறையும் தான் வரும். ஸோ நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட எமரத்தைசேஷனை மொஹரே என்ன கிளியராக சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய கான்சிக்வன்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எமரத்தைசேஷன் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னா இத்தனை பேருக்கு மேலே போகும்போது அந்த கம்பெனிஸில் வந்து அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும் இல்லையா?
0: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: நைன்டி ஒன்னு போடு.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணிய இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். மீசை முருக்கு 2 படத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க, சரியா தவறா? இதற்கான பதிலை நீங்க வந்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த படத்துக்கான கபல் பாசஸ் கிடைக்கும், மீசை முருக்கு 2 படத்துக்கான கபல் பாசஸ் கிடைக்கும். ஓகேவா?
1: Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: தாரிக் பின்ஜாயத் ரோட் ஊதுமேத்தால நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்கு, காரணம் அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வாஃபி தாண்டுறீங்க அப்படின்னா E11 அலிடியா ஸ்ட்ரீட்ல டுவர்ட் ஷேக் சயத் ரோட் போகும்போது ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆன காரணத்தினால பயங்கர ஸ்லோ மூமெண்ட் அங்கேயும் வந்து காணப்படுகிறது. துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட ராசுல்கோர் ரோட்ல நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. டுவர்ட்ஸ் துபாய் அலைன் ரோட் போகும்போது, அதாவது பிஸ்னஸ் வேலேருந்து அலைன் ரோட் போகும்போது நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. அதே மாதிரி E311 டுவர்ட் ஷார்ஜா இஸ் வெரி ஸ்லோ. E311 டுவர்ட்ஸ் துபாய் மலையா ஸ்ட்ரீட் கிட்ட ஸ்லோ. மலையா ஸ்ட்ரீட் அபுஷாகர கிட்ட E11 நல்லாவே ஸ்லோ. அதுக்கப்புறமா ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு பேக் சைடில் ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கிற காரணத்தினால 3 கிராஷ் ரிப்போர்ட் இருக்கிற காரணத்தினால S116 வந்து பயங்கர ஸ்லோ மூமெண்ட் காணப்படுகிறது.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

ஜெய்சே முறுக்கு டூ படத்துக்கான கபல் பாசஸ் வேணும் அப்படின்னா இப்பவே நீங்க நான் கேட்கிற கேள்விக்கான சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த படத்துல மோர் தேன் ஒன் கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க, சரியா தவறா? 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசே முறுக்கு டூ படத்துக்கான கபல் பாசஸ் வழங்கப்படும். ஓகேவா? ஓகே. அண்ட் நான் இங்கிருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஏசியன் கேம்ஸ்ல இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு, ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஆர் மாதவன் அவர்களுடைய மகன் ஸ்விம்மிங்ல வந்து நல்ல க்ளோஸா வந்து தோத்து போயிருக்காரு. அவருக்கு வந்து மெடல் கிடைக்கல அன்பார்ச்சுனேட்லி. பட் இந்தியன் பேட்மிண்டன் டீமுக்கு இன்னொரு மெடல் வந்து உறுதியாயிருக்கு. அதுக்கான காரணம் அவங்க வந்து ஜப்பானை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ கேரண்டீட் மெடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இட் இஸ் கோயிங் குட் சோ ஃபார். அதே மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட்லயும் நம்ம வந்து கோல்டு மெடல் அடிச்சிட்டோங்கிறது குறிப்பிடத்தக்கது. மென்ஸ் கிரிக்கெட்ல நான் சொல்லியிருந்தல, ஜப்பான் கிட்ட 2 ரன்ல ஜெயிச்சிருக்கோம், கொஞ்சம் விட்டுருந்தா தோத்து போயிருப்போம், 1 ரூபால ஜெயிச்சிருக்கோம் நம்ம. எனிவேஸ், வாட் எவர் ஹேப்பன்ட் ஹேஸ் ஹேப்பன்ட். நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு அழகரம் காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. இதோட நாளைக்கு வந்து உங்களை 11 மணிக்கு சந்திக்கிறேன்.

மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Raganam is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 266 தனியார் நிறுவனங்களில் 377 போலி அமீரகமயமாக்கல் வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமீரகமயமாக்கல் கொள்கைகளை மீறியதாக கண்டறியப்பட்ட இந்த நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பிற தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் அமீரகமயமாக்கல் கொள்கைகளை முறையாக அமல்படுத்துவதை உறுதி செய்வதற்காகவும் தனியார் துறையில் விதிமுறைகளுக்கு இணங்குவதை கண்காணிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மொஹரி கூறியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஏமரில் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் வழங்குவதையும் அவர்களுக்கு ஆதரவளிப்பதையும் ஈரான் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். மேலும் சவுதி அரேபியா மீது ஹூதிகள் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு G7 நாடுகள் மிக கடுமையான வார்த்தைகளில் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஏமரில் சவுதி ஆதரவு பெற்ற அரசு படைகளுக்கு எதிராக சமீபத்தில் தீவிரமடைந்துள்ள மோதல்கள் பிராந்திய மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் G7 நாடுகள் தெரிவித்துள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சாதித்த கிரிக்கெட்டர் கமலினிக்கு 75 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய் அந்த அணியில் இடம்பெற்றுள்ள மதுரையைச் சேர்ந்த வீராங்கனை கமலினியின் சாதனையை பாராட்டி தமிழக அரசின் சார்பில் 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள இந்திய மகளிர் அணிக்கும் அந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தின் மதுரையைச் சேர்ந்த வீராங்கனை கமலினிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடாதவர்கள் மீது குற்ற வழக்கு கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 6 சரணங்களையும் பாடுவதை கட்டாயமாக்கும் தண்டனை சட்டத்தை எதிர்த்து கர்நாடக இசை பாடகர் டிஎம் கிருஷ்ணா தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் பாடலை முழுமையாக பாடாதவர்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடுக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இனம், மதம், மாகாணம், மாவட்டம், கிராமம் மற்றும் நகரம் என பிரிந்து நிற்காமல் இலங்கையர்களாக அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்

0: சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்நடவடிக்கையில் தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவது அத்தியாவசியமான ஒரு விடயமாகும். சாதி மற்றும் மத பேதங்களின்றி மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டு அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை மறுசீரமைப்பு செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அதன் கட்டுப்பாடு, ஒழுங்குமுறைப்படுத்தல், மேம்பாடு, வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்துக்காகவே இச்சட்டமூலத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது. நல்லாட்சி, நேர்மை, வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல், அனைவரையும் உள்ளடக்குதல் மற்றும் சம வாய்ப்பளித்தல் ஆகிய கோட்பாடுகளின் கீழ் கிரிக்கெட் விளையாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளும் இதில் அடங்குகின்றன. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
2: Singer Hariharan.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க போனீங்க? எப்போ வருவீங்க? இந்த ரெண்டு கேள்விதான் நேற்று அப்புறம் இன்னைக்கு காலையில வரைக்கும் வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க எங்கள்கிட்ட. ஆமா, வந்துட்டோம், மறுபடியும் வந்துட்டோம். இனி வழக்கம் போல நிகழ்ச்சிகள் நடைபெறும். எந்த காரணத்துக்காக நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். எத்தனையோ தமிழில் ரொம்ப பழமையான அழகான சொற்களை நாம வந்து பயன்படுத்தாம விட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எப்போ வரும் அப்படின்னா, மலையாளத்துல அந்த சொற்களை நாம கேட்கும் பொழுதுதான். இப்படி எத்தனையோ சொற்களை நான் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இன்னைக்கும் ஒரு சொல்லோடு வந்திருக்கிறேன். இந்த சொல் வந்து ரொம்ப ஒரு அழகான சொல். நண்பனை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாயிருக்கு மலையாளத்துல. இன்னைக்கு நாங்க வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தோம், ஒரு பாடல், அதை தமிழையும் பாடி மலையாளத்திலையும் பாடுற மாதிரியா ஒரு வேளை. அப்போ வந்து இந்த சொல் வந்து எனக்கு கேட்டது. அப்ப இது என்ன, இது இதனுடைய பொருள் என்னன்னு கேட்கும்போது, இது வந்து நட்பு, நண்பனை குறிக்கிறதுக்கான ஒரு சொல் அப்படின்னு மலையாள நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல் அப்படின்னா, அழி அப்படிங்கிற சொல். அழி அல்லது அழியா அப்படின்னா நண்பன் என்ற பொருள்ல வந்து மலையாளத்துல பயன்படுத்தப்படுற ஒரு சொல். இது மிக பழமையான ஒரு தமிழ் சொல்லாகவும் இருக்கு. இந்த சொல்லினுடைய சிறப்பு என்ன, இது சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கிறத கண்டிப்பா வந்து என்கிட்ட சொல்லுங்க. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் அல்லது 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்படுத்தும் நீங்க சொல்லலாம். சரியா? அழியா அல்லது அழி, இந்த சொல் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? அப்படி இருந்தாலும் கண்டிப்பா என்னோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்து காதல் கனவை பாட்டு வருது, முண்டாசுப்பட்டி படத்திலிருந்து. அதுக்கப்புறமா சண்டைக்காரி பாட்டு வருது, கடைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.

0: மற்றும் பலர் நடிப்பில் ஹிப் ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2 செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
1: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே செப்டம்பர் 25.
2: We'll be back. கமர்ஷியல் பிரேக். ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
2: வந்துடுறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT Matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

அழியர் அல்லது ஆளிமார் இந்த சொல் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மலையாள பாடல்ல வந்து இந்த ஆளிமார் அப்படிங்கிற சொல் வந்து வருது. ஆடி கழிக்க ஆளிமார் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள் வந்து வரும். அதாவது ஆடி பாடி மகிழ்றதுக்கு ஆளிமார் வேணும். ஆளிமார் என்பது அன்புக்குரியவங்க, நண்பர்கள் அப்படிங்கிற பொருள்ல அந்த இடத்துல வந்து அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய திரைப்படங்கள்ல வந்து அழியா அழியான்னு நண்பர்களை வந்து விழிக்கிறத வந்து நாம பார்க்க முடியும், மலையாள திரைப்படங்களை பொறுத்தவரையில. அப்போ இந்த அழி அல்லது ஆளி இந்த சொற்கள் ரெண்டுமே நண்பர்களை குறிக்கிறதுக்காக மலையாளத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சங்க இலக்கியத்துல இந்த அழியர் என்ற சொல் எங்க வருது அப்படின்னு பார்க்கலாமா? இரக்கம் அல்லது துன்பத்தால தவிக்கிறவங்களை பார்த்து அல்லது இழப்புகளை சந்தித்தவங்களை பார்த்து நம்ம இரக்கத்தை வெளிப்படுத்துற மாதிரியாக இந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா புறநானூறு, குறுந்தொகை இந்த மாதிரி இலக்கியங்கள்ல வறுமையில் இருக்கிறவங்க, துயர்ல இருக்கிறவங்க இவங்களை குறிக்கிறதுக்காக இந்த அழியர் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆளியர் என்ற சொல் மலையாளத்துல இப்பவும் வந்து நண்பர்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. இதுதான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அது உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். இந்த ஆளிமார் அழியார் அதை பத்தி பேசும்போது எங்க இந்த பாட்டு வருது அப்படின்னா, சோலோ படத்துல வந்து தேடியே வந்து விட்டாள் தேவதை தேவதை போலுர்த்தி அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் இல்லையா, இதனுடைய மலையாளம் வெர்ஷன். இது ஒரு மலையாள மூவி தான், அந்த படத்துல தமிழ் வந்து டப் பண்ணியிருப்பாங்க, பாடல் எல்லாமே வந்து தனித்து எழுதியிருப்பாங்க. அதுல மலையாளத்துல வரக்கூடிய வரிகள்ல தான் இந்த ஆளிமார் அப்படிங்கிற சொல் வந்து வருது. சரியா, அதைத்தான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இந்த பாட்டை வந்து யாரு உருவாக்கினது அப்படின்னு தெரியுமா? இந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு தெரியுமா? வேற யாருமே இல்லை, அகம் பேண்டு தான் இந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்க. இவங்க பாடின இந்த பாட்டை வந்து நீங்க யூடியூப்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம். தித்தித்தாரா தித்தித்தை இந்த இதெல்லாம் வரும். இதெல்லாம் ரொம்ப பரிச்சயமான பாடல் நமக்கு. எனவே அந்த பேண்ட் வந்து இங்க துபாயில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு, அந்த ஒரு இசை கச்சேரிக்கு வந்து நான் போகணும் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்க. ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அகம் பேண்டோட அந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கவே இருக்கு. எப்போ அப்படின்னா எதிர்வரும் 25ஆம் திகதி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போவே டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா, சீமராஜா படத்துலேருந்து ஒன்றை விட்டா யாரும் அப்படிங்கிற பாட்டு வருது. சரி, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 94 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாமிட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. This hour of ரகரம் is brought to you by ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

மச்சினன அழியா என்று அழைப்பாங்களாம். திருச்சியிலிருந்து அருண்குமார் வந்திருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, மச்சினர் வந்து அழியான்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொல்லலாம், இப்ப நண்பர்களையே மச்சான் மச்சான் தானே கூப்பிட்டு கொள்றோம் இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது சொல்லலாம் தானே, அழியா என்று சொல்லலாமா? அன்புக்குரியவங்க, ஒட்டு மொத்தமா அன்புக்குரியவங்க, அது நண்பனா இருக்கலாம், நண்பியா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அழகரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அகம் இந்த இசை நிகழ்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, இதில் வரும் 26ஆம் தேதி நடக்குது. அதுக்கான டிக்கெட்ஸை வந்து நீங்கள் எங்கே போய் புக் பண்ணலாம் அப்படின்னா, PlatinumList.ae இதில் நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கான இணை அனுசரணை வேறு யாருமே இல்லை, நாம தான். 89.4 தமிழ் எஃப்எம் மற்றும் ஹோம் 92.2 எஃப்எம் வழங்குறாங்க. எனவே இந்த நிகழ்ச்சியில் வந்து அருமையான நல்ல மலையாளம் பாடல்கள், அதே மாதிரி தமிழ் பாடல்கள், ஒரு கர்நாடிக் மியூசிக்கோட மாடர்ன் ஃபியூஷன் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான இசை கச்சேரியா இருக்க போகுது. அவங்களுடைய பாடல்களை போய் நீங்க கேட்டாலே உங்களுக்கு தெரியும், ஆஹா என்ன ஒரு வைப். இதை கண்டிப்பா நேர்ல போய் நாம வந்து அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கண்டிப்பா உங்களுக்கு வரும். எனவே 26ஆம் தேதி நடக்கவிருக்கு துபாய் ஃபெஸ்டிவல், இந்த ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் ஃபெஸ்டிவல். எனவே கண்டிப்பா டிக்கெட்ஸ் புக் பண்ணிருங்க. சரியா, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து கோடம்பாக்கம் படத்துல இருந்து ரகசியமானது காதல் பாட்டு வருது. கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல என்ன பாட்டு வருது அப்படின்னா, சேலையில வீடு கட்டவா பாட்டு வருது. அதுக்கப்புறமா மனசு தொட்டு மட்டும் பாட்டு தரணும் இல்லையா, இப்பவே வந்து கேளுங்க என்ன பாட்டு வேணும் அப்படின்னு. சரியா, நம்ம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

திருப்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: ஹே ஃபைல் பண்ணிட்டல்ல,
3: நீ ஃபைல் சேசாவா?
2: போய் ஃபைல் கராது.
4: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
5: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற வாட் கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
1: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
6: தி வாட் கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City-ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

யுஏஇ பிசினஸ் ஓனர்ஸ். மறந்துட்டீங்களா, இல்ல ஞாபகம் இருக்கா, இல்ல கடைசி நேரத்துல பண்ணிக்கலாம், இன்னும் எத்தனை, இன்னும் கிட்டத்தட்ட 8 நாள் இருக்கு, பண்ணிக்கலாமே, இன்னொரு 5 நாள்ல பண்ணிக்கலாமே அப்படின்னு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கார்பரேட் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்களா? 30ஆம் திகதி கடைசி நாள் இல்லையா இந்த மாசம், எனவே உடனே போயிட்டு இப்பவே பண்ணுங்க, பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணுங்க, ஏன்னா டிலே பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பெனால்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, எனவே அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்பவே போய் நீங்க வந்து பண்ணணும். எப்படி பண்றது, யாரை வந்து யார் மூலமா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது வாட் கான்சல்டன்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஒரு வேலையை வந்து நீங்க முடிச்சு கொள்ளலாம். ட்ரஸ்டடான ஒரு பார்ட்னர் இவங்க, எனவே கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 0588 520103 இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணி இந்த கார்பரேட் டாக்ஸ் ஃபைல் பண்ற வேலையை வந்து உடனடியாக முடிங்க. சரியா? சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தொட்டுமெட்டில் வந்து யார் பாட்டு கேட்டிருக்கா அப்படின்னா கமல்ராஜ் வந்திருந்தார் துபாயிலிருந்து. அவர் வந்து வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் இருந்து பார்த்த முதல் நாளை பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார், எனவே அவருக்காக அந்த பாட்டு வருது. அதை தவிர மற்றும் ஒரு ஞாபகப்படுத்தல் என்ன அப்படின்னா, மீசை முறுக்கு 2 திரைப்படம் வந்து வெளியாகுது எதிர்வரும் 25ஆம் திகதியும். மீசை முறுக்கு 1 வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே 2 வந்து போவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனவே அந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்க. சைத்ரா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஹிப்ஹாப் ஆதியோடு சேர்ந்து. சைத்ரா வந்து இப்போ சமீப நாட்களில் நிறைய திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க, ரொம்ப தத்ரூபமான ஒரு நடிப்பு, ரொம்ப ஜோவியலான ஒரு கேரக்டராக இருக்காங்க. சோஷியல் மீடியாவிலையும் நாம் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு கேரக்டராக அவங்க தெரிகிறாங்க, ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப எப்போவுமே சிரிச்சுட்டு அந்த மாதிரியான கேரக்டர். ஸோ அவங்களுக்காக நான் மீசையும் இருக்கு 2 பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். 25ஆம் திகதி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. யூஏஇயில் ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எனவே நீங்கள் கண்டிப்பாக படத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிறைய பேர் கப்பல் பாசஸ் எல்லாம் வின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி. சரி, ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தொட்டுமட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல்ராஜுக்காக பாட்டு வருது, அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன், வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரக சுகாதார அதிகாரிகள் பள்ளி மாணவர்களுக்கு பருவகால காய்ச்சல் தடுப்பூசியை இலவசமாக வழங்கும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். முதன்முறையாக நாட்டின் அதிக ஆபத்துள்ள குழுக்களின் பட்டியலில் பள்ளி மாணவர்களும் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டுக்கான தேசிய காய்ச்சல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சுகாதாரம் மற்றும் தடுப்பு அமைச்சகம் கடந்த வாரம் தொடங்கியதை அடுத்து இந்த முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் காய்ச்சல் தடுப்பூசிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் குழுக்களின் எண்ணிக்கை 5-7 உயர்த்தப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: துருக்கியில் உயர்நிலை பள்ளியொன்றுக்கு வெளியே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 15 வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று காலை துப்பாக்கிதாரி திடீரென துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதில் இருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் 2வது நாளாக இன்று ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அனைத்து இடங்களையும் தொடர்ந்தும் கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மலைப்பகுதிகள் நிலச்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளுக்கான பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தனி செயல்திட்டத்தில் மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இயந்திரங்கள், பணியாளர்கள், தேவையான உபகரணங்களை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: பெண்கள் மீதான தாக்குதல்கள் அதிக வன்முறை கொண்டவையாக மாறி வருகின்றன என்று பிரியங்கா காந்தி கவலை தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத நிலையில் பெரிய திட்டங்கள் பற்றி பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்று பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லி மற்றும் பீகாரில் சமீப காலமாக பெண்கள் மீது நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து காங்கிரஸ் முக்கிய தலைவரான பிரியங்கா காந்தி கவலை தெரிவித்துள்ளார். இலங்கையின் மேல்மாகாண சபையின் முன்னாள் சுகாதார அமைச்சரான ஜெகத் திலகசிறி பெரேரா லஞ்ச குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆசிய விளையாட்டு விழாவில் மகளிருக்கான கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி மகளிர் அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றது. இன்று நடைபெற்ற 3வது இடத்துக்கான பிளே ஆஃப் சுற்றில் பங்களாதேஷ் மகளிர் அணியை எதிர்த்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 31 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. மகளிருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது. இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணியுடன் பல பரீட்சை நடத்தி தோல்வியடைந்த இலங்கை மகளிர் அணி வெள்ளிப்பதக்கத்தை தன் வசப்படுத்தியது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.

உத்தரபமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகின்றது. முக்காரிசில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல்தாயித் மற்றும் ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 40 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. Ladies and gentlemen, இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு.
1: Please make some noise for
0: ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: செழித்தையும் தமிழை

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. You are back.
2: 1 hour of non-stop Raja hits.

0: Friday 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me Keetna on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
0: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
1: This hour of Rock with Raja

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: 1 hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: பாட கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும்.

0: Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: துபாய் மற்றும் அபுதாபி இடையிலான பயணங்களுக்கான எதிஹாத் ரயில் டிக்கெட்டுகள் தற்போது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த புதிய சேவை செப்டம்பர் 30 தொடங்க உள்ளது. அன்றைய தினம் ஜுமைரா கோல்ஃப் எஸ்டேட்டில் அமைந்துள்ள துபாய் அல் அலாயிஸ் ரயில் நிலையம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட உள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: வெள்ளை மாளிகைக்குள் CNN உள்ளிட்ட முக்கிய செய்தி நிறுவனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்காவின் முக்கிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கூட்டு செய்தி ஒளிபரப்பை இடைநிறுத்தின. டிரம்ப் நிர்வாகம் குறித்து அந்த செய்தி நிறுவனங்கள் கற்பனையான செய்திகள் அல்லது பொய்களை வெளியிடுவதாக குற்றஞ்சாட்டிய டிரம்ப் அவற்றுக்கு தடை விதிப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்தார். இதனையடுத்து சனிக்கிழமை தங்களது செய்தியாளர்களுக்கு வெள்ளை மாளிகைக்குள் அனுமதி மறுக்கப்பட்டதாக அந்நிறுவனங்கள் தெரிவித்தன.
2: தமிழக செய்திகள்.
1: 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. சிறந்த திரைப்படத்துக்கான விருதை ராயன் திரைப்படத்திற்காக நடிகர் தனுஷ் பெற்றுக் கொண்டார். அமரன் திரைப்படத்துக்காக சிறந்த படத்தொகுப்புக்கான தேசிய விருதை ஆர் கலைவாணன் பெற்றுக் கொண்டார். அமரன் திரைப்படத்துக்காக சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் பெற்றுக் கொண்டார். மகாராஜா திரைப்படத்துக்காக சிறந்த சண்டை பயிற்சிக்கான தேசிய விருதை அனல் அரசு பெற்றுக்
2: கொண்டார்.
1: ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் மத்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா ஐரோப்பிய நாடுகளின் உறவு, வர்த்தகம், சர்வதேச அரசியல் சூழ்நிலை, யுக்ரைன் ரஷ்யா போர், மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார்.
2: இலங்கை செய்திகள்.
1: உலகச் சந்தையில் உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலைக்கு மத்தியில் உள்நாட்டு எரிபொருள் விலை திருத்தம் குறித்து அரசாங்கம் தற்போது பரிசீலித்து வருவதாக இலங்கை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிஸ தெரிவித்தார். உலகச் சந்தையில் அதிகரித்துள்ள எரிபொருள் விலையின் சுமையை மக்கள் மீது சுமத்தாமல் மானியம் ஒன்றை வழங்குவது குறித்து அரசாங்கம் தற்போது கலந்துரையாடி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதன்படி இதற்காக திரை செய்தியில் உள்ள நிதியில் ஒரு பகுதியை பயன்படுத்தி உயர்ந்து வரும் எரிபொருள் விலைக்கு மானியம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்பெடுத்து ஆட தீர்மானித்தது. அதற்கமைய இங்கிலாந்து சற்று முன்னர் வரை 6.3 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 33 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 16 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் டாம் பான்டன் 10 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். பென் டகேட் 15 ஓட்டங்களுடனும் ஜோ ரூட் 6 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இலங்கை அணியின் பந்துவீச்சில் அசித பெர்னாண்டோ 1 விக்கெட்டினை வீழ்த்தினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
4: Star of the month.
5: Singer Hariharan.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: அப்பா அம்மா வந்துட்டப்பா வந்துட்ட. நாலு நாள் லீவை போட்டுட்டு ஃபைனலி தம்பி உடம்பெல்லாம் தேறி வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்.

0: ஓகே, வெல்கம் பேக் டு த ஈவினிங் கடக் மை டியர் பியூட்டிஃபுல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். 4:10 o'clock, you're listening to 89.4 Tamil FM. அடடா, இப்போதான் என் உடம்புக்குள்ள வந்து புதுரத்தம் பாஞ்ச மாதிரி அப்படியே சூடாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நேத்திக்கு வந்து ரேடியோ இல்லை, ஸோ அதனால் நேத்திக்கும் யோசித்தேன், என்னடா அது திங்கக்கிழமை நம்ம எதுவும் பண்ணலையே அப்படின்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் ஓகே, ஃபார் ஆல் ரைட் ரீசன்ஸ் நம்ம வந்து அஞ்சலி எல்லாம் செலுத்தி முடித்து மௌனிங்லாம் முடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பேக் டு த ஃபார்ம். சூப்பா, போன வாரம் சனிக்கிழமை, போன வாரத்துக்கு முத்தின வாரம் சனிக்கிழமை காலங்காத்தால கண் முழிக்கிறப்ப கண்ணெல்லாம் அப்படியே சிவப்பாக இருக்குது. தம்பி, கண் சிவப்பாக இருக்க, சரியில்லையே, என்ன பண்ண நீயே அப்படின்னு என் மனசாட்சி என்னை கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, காய்ச்சல் கீச்சல் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு ஒரு தெர்மாமீட்டரை அப்படியே நூன்லேருந்து வாங்கி அப்படியே அதை கடிக்க, அதுக்கப்புறம் அதை பார்த்தா 103 degrees அந்த தெர்மாமீட்டரில் ஃபீவரை டிகிரியை பார்த்ததுக்கப்புறம் நான் என் நெஞ்சு வெடியாக வெடிக்க, அதுக்கப்புறம் வந்து மருந்து கடைக்கு நான் நடையாக நடக்க, அண்டு மருந்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நான் சோஃபாவில் கடையாக கடக்க, அப்படியே சனி ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு. திங்கக்கிழமை காலையில் நான் கண்ணை முழிக்க காய்ச்சல் சரியே ஆகலை, ஐயையோ அப்படின்னு மனசு கடைஞ்சி துடியா துடிக்க ஒரு நாள் லீவை போட, அப்புறம் வந்து செவ்வாய் புதன் வியாழன் 3 ஓடிச்சு. ஆனால் உண்மையாகவே நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாத்தையும் போன வாரம் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணி பேசினிருந்தேன்ல, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஐயோ உயிர் தப்பிக்கணுண்டா பரமா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை லீவை போட, அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் கண்ணு முழிக்கிறப்போ மறுபடியும் வந்து ஒரு மாதிரி எல்லாம் கிளியர் ஆகி, ஆ அம்மா அப்பா தாய் தந்தை அரடா எனக்கு பேச்சு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் வந்து ரெக்கவர் ஆகி அப்படியே வந்து மறுபடியும் பேக் டு த ஃபார்மாக உள்ளே வந்திருக்கேன். இப்போ தான் என் வாய்ஸ் எனக்கே இப்போ தான் தெளிவாக கேட்குது. ஃபோனில் பேசி 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் பேசும்போது அப்பாடா உனக்கு வாய்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி போன வாரம்லாம் வந்து ஐயா என்னால் முடியல, எனக்கு காஃபி வேணும், காஃபி கொஞ்சம் சக்கரத்துக்கு பேசவே முடியல. எங்காவது வெளில போயிட்டு வந்தால் கூட பேசுகிறதுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருந்தது, தொண்டவலி, அதுக்கப்புறம் உடம்பு. நிறைய பேருக்கு வைரல் ஃபீவர், உடம்பு பார்த்துங்க ஓகேவா. ஏன்னா வந்து இப்போ யாருக்கிட்ட கேட்டாலும் ஒரே ஃபீவராக இருக்குது அப்படின்னா, ஃபீவர் அப்போ உனக்குப்பா எனக்கும் ஃபீவர் தான் அப்படின்னு கேட்குற யாராக இருந்தாலும் வந்து இதை சேம் டு யூ சொல்கிற மாதிரி, யார்கிட்ட கேட்டாலும் எனக்கும் ஃபீவர், உனக்கு ஃபீவரா, எனக்கு கோல்டு, உனக்கு கோல்டா, எனக்கு இருமல், உனக்கு இருமலா அப்படின்னு ஏதோ வந்து அது பெருமைப்படுற மாதிரி பேசிக்கிட்டு. ஆனால் ஆக்சுவலாக இப்போ நிறைய பேருக்கு ஃபீவர் தான், நிறைய பேருக்கு வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் பரவிட்டு இருக்கு. பட் ஓகே, லெட்ஸ் பிகின் த ஷோ. $39 per person, 39 dirhams per person க்கு கம்ஃபர்ட் கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் இருக்கு, கம்ஃபர்ட் இருக்கு, பிரீமியம் இருக்கு, பிரீமியம்ல வந்து 109, கம்ஃபர்ட் வந்து 39 dirhams. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் டுபாய் டு அபுதாபி வந்து காலையில் 6:30 இட் லீவ்ஸ். ஸோ 4 அடிஷனல் ட்ரிப்ஸ் வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் பேசஞ்சர்ஸ். நீங்கள் ஒரு நாளைக்கு 4 அடிஷனல் ட்ரிப், இங்கேருந்து அபுதாபி டு துபாய், துபாய் டு அபுதாபி, துபாய் டு அபுதாபி, அபுதாபி டு துபாய் அப்படிங்கிற மாதிரி 4 ட்ரிப்பு வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரே நாளில் நீங்கள் 2 times போயிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் தோஸ் ஹூ வாண்ட் டு ட்ராவல் டுவர்ட்ஸ் ஃபுஜேரா ஃப்ரம் டுபாய்னா வந்து ஒரு சர்வீஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும். டோட்டல் டியூரேஷன் ஆஃப் த ட்ரிப் வந்து டுபாய் டு ஃபுஜேரா வந்து 1 hour 10 minutes. பரவாயில்லையே, பேசஞ்சர்ஸ் வந்து இப்போது நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ப்ரீமியம் கிளாஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வைஃபை இருக்குது, பவர் சாக்கெட்ஸ் எல்லா சீட்லேயும் இருக்குது, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு ட்ராலி சர்வீஸ் இருக்குது. ப்ரீமியம் கிளாஸில் வந்து இட் ஆஃபர்ஸ் ரிக்ளைனிங் சீட்ஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரா லெக் ரூமு, காம்ப்ளிமெண்ட்ரி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸு, ஸ்நாக்ஸு, கேபின் வந்து கொஞ்சம் குவாய்ட்டாக இருக்குமா, அந்த வேலை வந்து ஏ அங்கே பாரு ஆடு, ஏ இங்கே பாரு மாடு, தலையசரி குரங்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளே உட்காந்து வெளில பார்க்குறதுக்கு நிறைய சீனரி வேறு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐ கான்ட் வெயிட். ஏன்னா இது வரைக்கும் நான் எட்டிஹார்ட் ரயிலில் ட்ராவலே பண்ணல, டுபாய்க்கு வரட்டும் பாயிண்ட் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி துபாய் வந்ததுக்கப்புறம் டுபாய்க்கு வரும்ல 30 செப்டம்பர் அப்போ பார்த்துக்கலான்ட்டு விட்டேன் நான். இப்போ வரப்போகுது அடுத்த வாரம், எல்லாரும் போகிறோம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: ஒரு மாதிரி மெல்லோ டவுனாக, மாதிரி ஸ்லோவாக தான் இருக்குது போது இன்றைக்கி ஷோ. இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாகவே நிறைய ஜாலி பாட்டு அடி பாட்டு அதெல்லாம் வந்து வராது, ஃபார் ஆல் ரீசன்ஸ் தட் யூ நோ. இஃப் யூ டோன்ட் நோ, ப்ளீஸ் பக்கத்தில் யார்ட்ட கேட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. 2 பாட்டு உங்களுக்கு வருது, கேட்டு போனீங்க. ஐ வில் பி பேக், திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
3: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2 செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
1: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே செப்டம்பர் 25.
2: We'll be back after a short commercial break.

0: துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்றைய அழையுங்கள், 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. அவ்வளோதாங்க, முடிஞ்சது முடிஞ்சது அவ்வளோதான். செப்டம்பர் 22ஆம் தேதியில் இன்றைக்கி செப்டம்பர் 22, 429 ஆன் த கிளாக். அண்ட் வெல்கம் பேக், நான் தான் கிறிஸ்டோபர் நோலன் பேசுகிறேன். அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். என் படம் ஆடிசி பார்த்தீங்களா? ஆல்ரெடி வந்து 1 பில்லியன் கலெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் வந்தது. போன வாரம் ஒரு படம், எப்போ தெரியுமா, வெள்ளிக்கிழமை நைட்டுன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை லீவை போட்டு, அதாவது சாகிற நேரத்தில் கூட சில பேரால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஆள் தான் நான். எப்படின்னா வந்து லீவை போட்டு ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும் நான் சொல்லிக்கல, ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் வந்து உடம்பு சரியாகும் அப்படின்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகுறதுங்கிறது இருக்குல்ல, சத்தியமாக அப்படி தான் இருந்தது. இந்த காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை ஆன் த கோலே இருந்து டக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் உட்காரா, வீட்டில் உட்காந்து என்ன, ஃபோன் பாரு டிவி பாரு, ஃபோன் பாரு டிவி பாரு, எப்படி முடியும்? என்னால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முடியல, கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக ரெக்கவர் ஆகிற மாதிரி இருந்தது. டக்குன்னு ஒரு படத்தை புக் பண்ணிட்டு அங்கே போயிட்டேன். என்ன படம்னா வந்து ரெசிடென்ட் ஈவில். ரெசிடென்ட் ஈவில் ஆல்ரெடி 6 பார்ட் வந்திருக்கு, யாராவது பார்த்துருக்கீங்களா? ரெசிடென்ட் ஈவில் வந்து கேமாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 6 பார்ட்டு வந்து முடித்ததுக்கப்புறமா ரீசெண்டாக 2010 எல்லா பார்ட்டும் முடித்து மறுபடியும் ஃபியூ இயர்ஸ் கழித்து இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அதை ரீபூட் வேறு பண்ணி நல்லாவே இல்லை. இப்போ பொதுவாகவே வந்து ஒரு படத்தை ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸி வந்து ஃபஸ்ட்டு படத்தோட வெற்றியை பொறுத்தா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு படம் வர்றதுக்கு செம்மையாக ஹிட் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த பார்ட் போவாங்க, கரெக்டாக அந்த ஃப்ரான்ச்சைஸி வச்சு கல்லா கட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்த பார்ட்டு. நிறைய படங்களுக்கு 6-7 பார்ட் இருக்குது ஹாலிவுட்டில். மிஷன் இம்பாசிபிள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இருக்குது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கு வந்து தனியாக ஸ்டாண்டலோன் ஹாப்ஸ் அண்ட் ஷான் சொல்லிவிட்டு அந்த படத்தில் வர 2 கேரக்டர் அதை வச்சு ஸ்டாண்டலோன் படமெல்லாம் கூட வந்தது, ஹாரி பாட்டர் ஜுராசிக் பார்க்னு சொல்லிட்டே போகலாம். இப்போ அதே மாதிரி தான் ரெசிடென்ட் ஈவிலும், அதில் வந்து மிலா ஜோவை வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தான் அடித்தாங்க. அவங்க அதாவது இப்போ டக்குன்னு பார்த்தா ஒரு 6 பார்ட்டு ஃபுல்லாகவே வெற்றி தான், எல்லா 6 பார்ட்டுமே. அதுக்கப்புறம் ரீபூட் பண்ணும்போது அவங்க இல்லாமல் வேறு யாரையும் வச்சு பண்ணவே, ப்ளஸ் கதையும் நல்லா இல்லை. அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சீரீஸாக வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன், ஃப்ரம் நாட் ராங், நல்லா இல்லை. அதை முடிச்சதுக்கப்புறமா வந்து ஜாக் கிரகர்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஓகே எங்களுக்கு வந்து கல்லா கட்டும், ஏன்னா கேம் பயங்கரமாக, ரெசிடென்ட் ஈவிலோட கேம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், ஸோ இப்போ இன்னொரு வாட்டி ரீபூட் பண்ணி நல்லா எடுங்க அப்படின்னு சொல்லி ஜாக் கிரகர்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் தான் வந்து இந்த பார்பேரியன், அதுக்கப்புறம் போன வருஷம் ரிலீஸ் ஆனதுலேயே வந்து ஒரு வித்தியாசமான ஹாரர் படம் வெப்பன்ஸ்னு சொல்லிட்டு அந்த படத்தில் எடுத்தவர், அவர்கிட்ட கொடுத்து உங்கள் டைப்பில் நீங்கள் இதை ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி படம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். ஓகே, ஜென்ரலாக நீங்கள் இன்னும் ரெசிடென்ட் ஈவில் பார்க்கல அப்படின்னா போன வாரம் ரிலீஸ் ஆனதுலே பெஸ்ட்டு படம்னா ரெசிடென்ட் ஈவில் தான். ஜென்ரல் ஒரு ஆள், சரியா, ஒரு சாதாரண ஒரு டெலிவரி பையன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு, அதாவது இந்த டெலிவரி வந்து இந்த மெடிக்கல் டெலிவரிஸ்லாம் சில பேர் பண்ணுவாங்க, இதுதான் கதை, ட்ரெய்லர்லேயே இருக்குது கதை இதான்ட்டு. ஜஸ்ட் பிகாஸ் ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் போய் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. எப்படின்னா மெடிக்கல் டெலிவரி என்ன அப்படின்னா இந்த பாடி பார்ட்ஸ்லாம் இருந்த ஹார்ட்டு கிட்னிலாம் இருக்கலாம், அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கலாம், அதுக்கு வந்து இந்த மாதிரி டெலிவரி ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து விடுவாங்க, ரொம்ப எமர்ஜென்சி பேசிஸில் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி டைம் அந்த அப்போலாம் போய் அந்த மாதிரி டெலிவரி பண்ணுறது. இப்போ அந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஏதோ டெலிவரி பண்ண வரவே அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வந்து இன்னொன்று இருக்குது டபுள் த அமௌண்ட்டு, ஆனால் நைட்டுக்குள்ளே நீ போய் அந்த இடத்துல சேர்த்துடணும், போறியானா போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அவர் வாங்கிடுவார். வாங்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டே போகிறப்ப பட்டுன்னு வந்து ஒரு அம்மா நடுவில் குறுக்க வந்துடும், இடிச்சிருவார். இடித்தது அப்புறம் என்ன நடக்குது, அந்த நைட்டை அவர் வந்து அந்த கையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த அந்த ஒரு டெலிவரி இருக்குல்ல, அதை சொன்ன இடத்துக்கு போய் சேர்த்தாரா, எத்தனை ஜாம்பிஸ் கிட்ட மனுஷன் மாட்டினார், என்னெல்லாம் நடந்தது, பயங்கரமாக இருந்தது படம். டெஃபினெட்லி டைம் இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் ரெசிடென்ட் ஈவில் இன் தியேட்டர்ஸ். ஓகே, உங்களுக்காக பராசக்தியிலேருந்து நம்ம எஸ்கே அண்ணன் வந்து கார்மல் ஏறி ஏறி ஆடுவார் இந்த பாட்டில், ஜாலியாக இருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு. இல்லை பாடுற அளவுக்கு வாய்ஸ் ரெடி ஆகல, கேட்டு பிடிங்க. நந்த பிராவோ, யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஜிபியோட நல்ல பாட்டை கடைசியில் இந்த படத்தில் தான் கேட்டேன்.

0: For details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்போ வாங்குவோம்.
2: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால இவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 20th செப்டம்பர் சண்டே, நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்
5: ஒன்று மன வாரத்தில் சத்து நேரம் அடியுதால வச்சு.

அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
9: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா? 800-8940 இப்போவே ஃபோர் அடிச்சு அந்த பாட்டு என்னங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். இப்போவே கேளுங்க, இப்போவே கேளுங்க, இன்றைக்கே கேளுங்க, இந்த நிமிஷமே கேளுங்க. 800-8940 இஸ் நம்பர். ஏன் போன வாரமே தொண்டை கட்டிலாம் சரியாயிடுச்சு. ஏன் அண்ணா சேர்ந்து இன்னும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? ஆ சரி ஓகே, நம்ம என்ன என்ன பண்ணலாம், படார்னு ஃபோன் எடுத்துட்டு மடார்னு பாட்டை போட்டுட்டு போயிட்டே இருப்போம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: முகமது.
2: என்ன பாட்டு வேணும்? நல்லா இருக்கேன். என்ன பாட்டு வேணும்?
3: பாட்டு
2: வந்து இந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து நல்ல நல்ல யுவன் பாட்டு வேற ஏதாவது போடுறேன். சரியா?
3: ஓகே ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சதாவே இருக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
2: சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். எனக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவர் பாடின பாட்டா? ரெண்டு வேர்ஷன் இருக்கு இந்த பாட்டுல. யுவன் பாடின பாட்டு தான். கேட்டு முடிங்க, 5 மணிக்கு மேல மீட் பண்ணுவோம். ரைட்டு.
4: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: அகமது பின் முகமது, அகமது பின் ஜாயித் மற்றும் மன்சூர் பின் முகமது ஆகியோர் ஷேக் அகமதின் உடலுடன் தொடர்ந்து சென்றனர்.
1: உலகச் செய்திகள்.
0: ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டத்தொடர் நியூயார்க் நகரில் தொடங்கியது. இந்த ஒரு வார கால நிகழ்வில் சுமார் 130 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசு தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முதலில் உரையாற்ற உள்ள தலைவர்களில் ஒருவராவார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் போது ஈரான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். எனினும் ஈரான் அதிகாரிகளுடன் இதுவரை எந்தவொரு சந்திப்பும் திட்டமிடப்படவில்லை என்று அவர் கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
0: அயல் நாட்டு மதுவை அரசு விற்கலாம், நம் நாட்டு பனை தொழிலாளி கள் இறக்கக்கூடாதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளுக்கான தடையை தாவைக்க அரசு நீக்க மறுப்பது பனை தொழிலாளர்களின் வாழ்வினை அழிக்கும் கொடுஞ்செயல் என்று அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் பனை மற்றும் தென்னை மரங்களில் இருந்து கள் இறக்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாவிக்க அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் நாளை ஆந்திரா ஒடிசா பிரதேச கடற்கரையில் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: 2019 உயிர் தயாயிர பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட 23,270 மேற்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 24 பீரதிவாதிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய குறித்த 24 பீரதிவாதிகளில் 15 பீரதிவாதிகள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 9 பீரதிவாதிகளையும் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவித்து விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 15 பேருக்குமான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து முதலில் துடுப்பிடத்தாட தீர்மானித்ததுடன் சற்று முன்னர் வரை 19 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ஓட்டங்களை பெற்றுள்ளது. அணி சார்பில் ஜோ ரூட் 36 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் ஹாரி புரூக் 33 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். டாம் பான்டன் 10 ஓட்டங்களுடன் பிடிகொடுத்த ஆட்டம் இழந்தார். பென் டக்கெட் 32 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் LBW முறையில் ஆட்டம் இழந்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் ஆசித பெர்னாண்டோ மற்றும் துனித் வெல்லாலகி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினை வீழ்த்தினர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் நாளை இலையுதிர் காலம் தொடங்க உள்ளதாக வானியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த புதிய பருவம் அதிகாலை 4:05 தொடங்கும் என்று கூறப்படுகின்றது. இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. முக்காரிசில் 44 டிகிரி செல்சியஸில் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல்தாயித் ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 40 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் இன்று 35 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வெல்கம் பேக் அஞ்சய் கராஜ், வெல்கம் பேக், வெல்கம் பேக். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்பர் ரேடியோ, நம்ம வியூ ஜி. சரி, ஓகே, இன்னைக்கு நீ என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாலாம் வந்து பிச் பண்ண போகிறீங்க, சரியா? எல்லா மனுஷனுக்கும் வந்து காலேஜ் படிக்கும் போதும் சரி, இல்லை ஜென்ரலாகவே ஸ்கூல் படிக்கும் போதும், எது படிக்கும் போதே வந்து நம்ம அப்படி ஒன்று ஆட நல்லாயிருக்கும்ல, நம்ம இப்படி ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுனா நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிளான்லாம் வச்சுருப்போம். அது எந்த அளவுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது செகண்டரி. ஆனால் எல்லா மனுஷனுக்குமே ஒரு பிஸ்னஸ் ஐடியாங்கிறது கண்டிப்பாக இருந்தே தீரும். இது வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கலாம், அந்த ஐடியாவை சொன்னால் கண்டிப்பாக அதை செயல்படுத்த முடியாத ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம், ஆனாலும் ஒரு ஐடியான்னு ஒன்று இருக்கும் உங்கள் மைண்டில். அது என்ன, இப்போ என்கிட்ட அதை சொல்லுங்கள். எனக்கு என்ன தெரியுமா ஐடியா, ஓகே, டு பிகின் வித், எனக்கு என்ன தெரியுமா ஐடியா, எனக்கு வந்து ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும். அது மேட்டர் இல்லை, அந்த ஐடியா வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு பாலடைஞ்ச வீட்டில், சரியா, அந்த காஃபி ஷாப் வந்து எப்படின்னா அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும். ஆனால் காஃபியை வந்து நீங்கள் காஃபி ஷாப்புக்கு வெளியில் நின்று தான் வாங்க முடியும். அது எப்படி வாங்குவாங்கன்னா, அந்த நம்ம ஊர்லலாம் கிணத்துல தண்ணி இறப்போம்ல, ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டரை கீழே இருந்து கத்தி சொல்லணும், எனக்கு ஒரு மாச்சா, எனக்கு வந்து சுகர் இல்லாமல் ஒரு காஃபி, ஒரு அமெரிக்கானோ, அந்த மாதிரி கீழேருந்து நீங்கள் கத்துனீங்கன்னா உள்ளே இருக்கிற நாங்கள் அதை கேட்டு உங்களுக்கான ஆர்டரை பண்ணி அந்த தண்ணி இறக்கிற அந்த வாளி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று இப்படி வச்சு இப்படி கொடுப்போம். நீங்கள் வந்து காஃபி எடுத்துகிட்டு உள்ளே காசை வச்சுட்டு கொடுத்துடணும், அவ்வளோதான் மேட்ரு. எப்படி மாசா இருக்கா, இதுதான் என்னோட ஐடியா, இது இது இது முடியாதுன்னு நினைக்கிறீங்க, இது பண்ண முடியாது நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருக்கும்ல, ஏதாச்சும் ஒன்று. இப்போ என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்லிட்டு இருந்தான், மச்சான் நம்ம வந்து டயர் தேயறது தடுக்கிறோம்டா. எப்படா டயர் தேயறது, எப்படா கார் டயரு பஸ் டயர் டயர் தேயறது எப்படா தடுப்பேன், ஏன்னா கண்டிப்பாக வண்ணு வீல்னு இருந்தால் டயர் போட்டாலும் ஓட ஓட தேயும். இல்லை, அந்த டயருக்கு மேலே நம்ம வந்து பிளாஸ்டிக் கவரை சுற்றிட்டு டயர் தேயாது அப்படின்னா இது எப்படி இருக்குது கேட்குறதுக்கு, இந்த லெவலில் கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களுக்கு தோன்ற ஐடியாவை சொல்லுங்க. அதாவது நான் வந்து ஒரு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், நான் வந்து அப்படி கிடையாது, ஐடியாவாக எனக்கு நீங்கள் சொல்லணும், சரியா, இப்படி தான் பண்ணணும். இப்போ நான் சொன்னல தண்ணி இந்த வாளி இறக்கிற மாதிரி கீழேருந்து ஒருத்தர் கத்தி ஆர்டர் சொல்லணும், அந்த மாதிரி அப்படி இருக்கணும், சும்மா மாஸாக இருக்கணும், ஒவ்வொரு ஐடியாவும் சும்மா தம்சமாக இருக்கணும். வணக்கம்.
1: ஓகே, அந்த மூணு ஐட்டம் மட்டும் தான் பண்ணுவோம் நாங்க அதுல, அண்ட் தட் இஸ் அவைலபிள் ஒன்லி பிட்வீன் அ பர்டிகுலர் டைம், மார்னிங் 6:30 to 8:00, அண்ட் சாயந்தரம் ஈவினிங் வந்து அரௌண்ட் 5 to 7:00, அவ்வளவுதான்.

0: ஆன்சர் மட்டும் நீங்களா கெஸ் பண்ணிக்கோங்க.
1: இட்லியோட பொங்கல் போட.
0: Various idula I mean no flavors la okay and idu vandu it has to be taken internationally I mean not like a McDonald's or any other brand and that also go
1: on ipo vandu seri ipo
0: quality irukku nama product la ipo
1: pongal la vandu inna already pannit irukra mari solringa apdiya
0: illama pannala
1: pannala pannala
0: irundhukku manasile irukku romba naala irukku but no move aamadhu
1: seri ipo pongal la ethana variety of pongal pannalam
0: நிறைய
1: பண்ணுவாங்க சொல்லாதீங்க காப்பி அடிச்சிருப்பாங்க. ஸ்ரீராம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் சம்டே யூ ஹேவ் டு டு திஸ் மனுஷன் வந்து ஹி இஸ் ட்ரைங் டு சால்வ் எவ்ரி சவுத் இண்டியன்ஸ் ப்ராப்ளம். ஆமாம் ஸோ இட்லி வடை பொங்கல் நான் வந்து பொங்கல் எனக்கு பிடிக்காது எனக்கு ஆக்சுவலி இந்த எனக்கு வந்து இனிப்பு பொங்கல் தான் பிடிக்கும். ஐயா எனக்கு இந்த வெண்பொங்கல் எப்படா இந்த காஃபியை சுகர் இல்லாமல் குடிப்பாங்க தெரியுமா நான் குடிப்பேன். ஆமாம் அவங்களெல்லாம் ஒருத்தர் என்னடா எப்படா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் எனக்கு அந்த வெண்பொங்கல் சாப்பிட்றவங்களை பார்த்தா தெரியும் எப்படா காரமாக இருக்குடா பொங்கல் பொங்கல்னாலே இனிக்கணும் சக்கரை பொங்கல் என்னையா என்ன வாய்ஸ் மாறி. ஓகே ரெண்டு பாட்டு வருது பாட்டு கேளுங்க நான் கொஞ்சம் இன்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியாம உளறிடுவோம் போல எங்க ஆபீஸ்.
2: பேக் டு பேக்
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
2: எனக்கு சக்கரை வியாதி.
3: சுகரா? இது எத்தனை நாளா?
2: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
3: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
2: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.
0: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
0: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: இந்த ஈவினிங் கரக் அடியே அருந்ததி, நீ நினைக்கிறது நடக்காது, மரியாதைக்கு எந்திரிச்சு வெளியில போயிடு. வெல்கம் பேக், நான் தான் மைக் டைசன் பேசுறேன். இது 89.4 தமிழ் எஃப்எம். ஆமா, தமிழ்ல தான் பேசிட்டு. சரி, இன்றைக்கி வந்து பேச ஆரம்பித்த மேட்ரு என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும்ல, அதை என்கிட்ட சொல்லுங்கள். ஐயோ, லீக் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, சாதாரணமாக ஏதோ மைண்டில் அப்பப்போ ஓடும்பா அப்படின்னா எனக்கு ஃபோன் அடித்து நீங்கள் சொல்லலாம். 800-8940. ஒருத்தர் IVP ஒரு கான்செப்ட் சொன்னார், இட்லி வடை பொங்கல், காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், அவ்வளோதான். நல்ல ஐடியாவாக இருந்து. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். ஹலோ
1: ஐயா, வணக்கம்.
0: ஐயா வணக்கம், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒரு வாரம் காய்ச்சல் புரட்டி போட்டு நம்மள தந்தூரி சிக்கன், இந்த சிக்கன் பீஸ்
1: சூப்பர் பிசினஸ் ஐடியாவோட வந்திருக்கேன்.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க
1: ஐயா. நம்ம காந்தி பார்க் வாசல்ல, நம்ம சாய்பா காலனில ரேஸ் கோர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சூப்பு கடை இருக்கும் பாத்தீங்களா?
0: எஸ்,
1: அதை இங்க கொண்டாடுங்க.
0: அந்த சூப்பு கடை பக்கத்துல ஒரு டாக்டர் உட்கார வச்சுட்டா, நீங்க
1: வியாபாரம்
0: ஆயிரும்.
1: அந்த மாதிரி, அதாவது நம்ம ஒரு லோக்கல் டச்ல லுங்கி கட்டிட்டு சைக்கிள்ல வச்சுட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஏரியா, ஒரு 45-50 வெரைட்டி சோப்பு,
0: எதுக்கு
1: எல்லாத்துக்கும். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற அந்த மணத்தக்காளி இதெல்லாம் இங்க கிடைக்காது.
0: சின்னுண்டு சூப்பு கடையில வந்து அவ்வளவு வெரைட்டி எப்படி பண்ண முடியும்
1: ஐயா? இருக்குதுங்க ஐயா, நம்ம இங்க காந்தி பார்க்ல இருக்கிற வாசல்ல இருக்கிறவர்கிட்டயே 30 வெரைட்டி வச்சிருக்கிறாரு சூப்பு.
0: ஓ, அப்படியே இல்ல, நான் ஆக்சுவலா அங்க பெருசா குடிச்சது இல்ல.
1: சூப்லயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, கோழில 2, ஆட்டுல 2, நண்டுல 2, இப்போ இந்த தக்காளியில 4-5,
0: விளையாட்டு நல்ல விஷயம் அப்படின்னா மைண்ட்ல அது உங்களுக்கு ஓடுது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த UAE அப்டேட் எங்கப்பா?
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, செப்டம்பர் 24th ஆஃபிஷியலி சம்மர் முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டான டேட் அண்ட் டைம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 23rd காலையில 4:05 சம்மர் ஆஃபிஷியலி ends. இட் ends guys, it's ends, which means like நாளை காலையில 4:05 ஆகும் போது சம்மர் அஃபிஷியலி முடியுது. அப்படியே நான் நாளைக்கு சாயங்காலத்துலேருந்தே வந்து ஜில்லுன்னு காற்று, ஜன்னலில் சாத்து அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஜன்னலில் சாத்த போகிறோம், ஜன்னலில் திறந்து வச்சு காற்றுக்கு. ஐயோ, ஜில் காற்று எப்படா வரும், நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேற
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, இப்போ உங்களுக்காக வந்து வெந்து தணிந்தது காடு அண்ணனுக்கு வணக்கத்தை போடு அப்படி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, உங்களுக்காக கேட்டு முடியுங்க, ஜாலியா இருக்கும். பேக் டு பேக் 3 சாங்ஸ் யூ ஹேவ், என்ஜாய் எவ்ரிதிங். I'll be back. நீங்களும் வந்து பி ரெடி வித் யுவர் பிசினஸ் ஐடியா. திஸ் ஆர்ஜி பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு.

0: FTR brought to you by Basha Bhai Biryani. Authenticana Dindukal Siraga Samba Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: We'll be back after a short commercial break.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: ஹே, ஃபைல் பண்ணட்டல?
4: நீ ஃபைல் செய்யாதவா?
3: போய் ஃபைல் கராது.
5: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
6: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
7: FTA approved leading tax agency.
8: The VAT consultant, call our WhatsApp 0588520103.
9: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: டைம் 5:30 ஆயிடுச்சா, வேகமாக ஓடுது. இல்லை சில நேரம் வந்து எப்படின்னா, இப்போ என்னடா இப்போ தான்டா இந்த மாதம் இப்போ தானடா ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே 22ஆம் தேதி இந்த வருஷமே முடிய போகுது பாருங்களேன். ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 4 மாதம் தான் பாக்கி இருக்குது. சில நேரம் 4 மாதம் இருக்குல்லன்னு தோணும், ஆனால் அந்த 4 மாதம் வந்து 4 சொல்லி முடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே டிசம்பர் வந்துடும், அப்புறம் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிரும், அப்புறம் அடுத்த வருஷம் இதே மாதிரி வேகமாக ஓடும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் நல்லாயிருக்கும். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: குட் ஈவினிங் ப்ரோ.
0: குட் ஈவினிங், சொல்லுங்க. யாரு விக்கி? அவங்க பேரு?
1: எஸ் எஸ் ப்ரோ.
0: ஓகே விக்கி, வாட் இஸ் யுவர் பிட்ச்?
1: பிசினஸ் ஐடியா?
0: எஸ்,
1: என்னோட பிசினஸ் ஐடியா, நான் வந்து ஒரு ஊர்ல நல்ல ஒரு கசாப் கடை ஆரம்பிக்கிறேன்.
0: நல்ல ஒரு கசாப் கடை?
1: மீட் ஷாப். கசாப் கடைனா மீட் ஷாப்.
0: ஊர்ல கசாப்? எங்க ஊர்லயும் கசாப் கடை தாங்க.
1: ஓகே கிரேட்.
0: எல்லா ஊர்லயும் இப்படி தான்.
1: நல்ல ஒரு மீட் ஷாப் வந்து ஃபுல் ஹைஜீனா, லைக் எல்லா மீட்டும் ஒரே பாயிண்ட்ல அவைலபிளா இருக்க மாதிரி, வித் டெலிவரி ஆல்சோ, அந்த மாதிரி ஒரு மீட் ஷாப் நான் ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலி.
0: அப்படியா? ஆனா இது நிறைய பேர் பண்ணிட்டாங்களே, இப்ப இதுல யூனிக்கா தான் பண்ணுனா என்ன பண்ணுவீங்க?
1: யூனிக்கானா, இப்போ என்னோட ஊர் சைட்ல எல்லாம் வந்து ஐ திங்க் ஸ்டில் வந்து அந்த ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல, இல்லைன்னா வந்து ஒரு சின்ன கடையா தான் இருக்கு, தவிர ஒரு வித் டோக்கன் சிஸ்டம் வித் மல்டிபிள் ஸ்டால்ஸ் அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் செக்ஷன் வைத்து நான் இன்னும்
0: பாக்கல. அப்படியா இருக்கே? கோயம்புத்தூர்ல எல்லாம் இருக்கே அந்த சுகுணா சிக்கன் எல்லாம் இருக்கே?
1: அப்படியா?
0: இருக்கே. ஆனா இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க ஸோ உங்களோட மைண்ட்ல என்ன ஐடியா இருக்குன்னு தெரியல. ஐ மீன் லைக்
1: இங்க இங்க நாம பாக்குறோம்ல, லைக் கேலிஃபோர்னியா பாக்குறோம், அந்த மாதிரி ஒரு செட்டப் தான். ஈவன் நான் அட்வர்டைஸ்மென்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் கூட யூஸ் பண்ணிருக்கேன்.
0: அட்வர்டைஸ்மென்ட் எப்படி
1: எப்படின்னா, ஒரு ஒரு ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுக்கங்க, இல்லைன்னா ஒரு ரமதான் ஒரு மீட் அப் கேதரிங் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு ஒரு கும் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ நானே ஒரு ஆள் செட்டப் பண்ணிடுவேன், இந்த சைட்ல இருந்து அந்த சைடு ஒரு ஆள். ஓகே, இருந்து அவன் கேட்பான், எங்கடா வாங்கினா கறி எல்லாம் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கேன், நம்ம விக்கி பீம்பாய் ஸ்டால் விக்கி கடையில தான்
0: வாங்கினேன். பீம்பாய் அது என்ன பீம்பாய்?
1: அவர் மனசு போல கறி இலசா இருக்க.
0: ஓ, அவர் என்ன கறின்னு இவ்வளோ சாஃப்டா இருக்கு, அது அவர் மனசு மாதிரியே இந்த விக்கியோட கடையில தான் நான் வாங்கினேன், ஏன்னா அவர் மனசு மாதிரியே கறியும் சாஃப்ட்.
1: நம்ம கமல் சாரோட ஒரு மூவி இருக்கலாம், மைக்கேல்
0: பீம்பாய். பீம்பாய் தெரியும்,
1: அது வந்து ஒரு கேட்சியா இருந்தது எனக்கு. சோ பீம்பாய் மீட் ஷாப் அந்த மாதிரி வைக்கணுங்கிறதா ஒரு சின்ன ஒரு
0: பீம்பாய் மீட் ஷாப். சரி, ஓகே. நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா உங்க மனசும் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அந்த மாதிரியா?
1: சொல்லிட்டே போலாம்.
0: ஓகே, வெல் அண்ட் குட், இட் சவுண்ட்ஸ் டூவபிள், யூ கேன் ஸ்டில் டு இட். நடக்குமே. சரி, சில்லாக் சாங் ஆஃப் ஒரு குட்டி பாட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன சாங் வருது. நீங்க பாட்டுலாம் கேட்டு முடிச்சு சந்தோஷமா அப்படி திருப்பி வாங்க. இப்ப சார் என்ன பண்ணலாம், கமர்ஷியல் பிரேக் கேட்டுருவோம் நம்ம முதலியே. ஏன்னா கமர்ஷியல் ரொம்ப முக்கியம் நமக்கு.
2: Festival offers at Anathangam Golden Diamonds, Karama Center, Dubai, powered by Altavasul Group of Companies.

The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் பல மணி நேரம் நிறுத்தப்பட்ட போதிலும் அமெரிக்காவுக்கான தங்களது விமான சேவைகள் எந்தவித பாதிப்பும் இன்றி வழக்கம் போல் நடைபெற்று வருவதாக எமிரேட்ஸ் மற்றும் எதிஹாத் விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவுக்கான எங்களது விமான சேவைகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று எமிரேட்ஸ் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு செல்லும் மற்றும் அமெரிக்காவில் இருந்து வரும் எங்களது விமான சேவைகள் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாக எதிஹாத் ஏர்வேஸ் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: மக்காவை இலக்கு வைத்து ஹூதி போராளிகள் நடத்திய முயற்சிக்கு சவுதி மன்னர் கண்டனம் தெரிவித்துள்ளார்.

0: கொள்முதல் நிலையங்களில் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் வீணாகுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். மழையில் நனைந்து வீணாகும் நெல் மணிகளை பாதுகாக்க தவறியதாக தவிக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். சொல் புத்தியும் இல்லாமல் சுய புத்தியும் இல்லாமல் ஏனோ தானோ என்று செயற்படும் தவிக அரசு என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். விளையாட்டு பிள்ளைகளால் நடத்தப்படும் தவிக கூட்டணி ஆட்சியில் விவசாயிகளுக்கு தொடர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். பிரச்சினைகளை திசை திருப்பும் வகையில் தவிக அரசு அலட்சிய போக்கோடு நடந்து கொள்கின்றது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அடுத்த தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவுக்கான சுற்றுலா தலத்தை மாநில அரசுகள் பரிந்துரைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா உலகின் மிக உயரமான சிலையான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை அமைந்துள்ள குஜராத்தின் ஏக்தா நகரில் இன்று நடைபெற்றது. தேர்வு செய்யப்பட்ட விருதாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சர்தார் வல்லபாய் பட்டேலின் உலகின் உயரமான சிலை அமைந்துள்ள ஏக்தா நகர் உலகளவில் அங்கீகாரம் பெற்ற ஈர்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக திகழ்கிறது. நாட்டின் குடியரசுத் தலைவர், நாடு முழுவதிலும் இருந்து இந்திய திரைப்பட துறையைச் சேர்ந்த முன்னணி பிரபலங்கள் இந்த புகழ்பெற்ற சுற்றுலா தலத்திற்கு வருகை தரும் போது அந்த இடம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் அதை நேரில் பார்க்கவும் மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் கல்முறை ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சுகுணனுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இடம்பெற்ற ஹிஜாப் விவகாரம் தொடர்பாகவும் அவருக்கு எதிராக வெளியிடப்பட்ட அவதூறான மற்றும் சமூக மோதலை தூண்டும் கருத்துக்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்ட இணைய வழி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள இவ்வழக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. டாக்டர் அர்ஜுனா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஹாரிஸ் உள்ளிட்ட 6 நபர்களுக்கு எதிராகவும் யூடியூப் மற்றும் பேஸ்புக் உள்ளடங்கலாக 2 சமூக வலைதள பக்கங்களுக்கு எதிராகவும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி செஸ்டர் லீ ஸ்ட்ரீட்டில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் இங்கிலாந்து சற்று முன்னர் வரை 31.2 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 182 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் வில் ஜேக்ஸ் ஓட்டமின்றியும் ஜாஸ் பட்லர் 23 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இங்கிலாந்து அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டாம் பான்டன் 10 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். பென் டக்கெட் 32 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டார். ஜோ ரூட் 44 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் ஹாரி புரூக் 67 ஓட்டங்களுடன் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் அசித பெர்னாண்டோ, துஷ்வாந்த சமீர, துனித் வெல்லாலகே, சச்சிந்து கொலம்பகி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினை வீழ்த்தினர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்
3: Star of the month.
4: Singer Hariharan.

0: பிஸ்கெட்டை வந்து காஃபி டீல முக்கி சாப்பிட்றது வந்து ஒரு டைப் ஆஃப் பீப்புள். ஆனால் பிஸ்கெட்டை சுடு தண்ணியில் முக்கி சாப்பிட்ருக்கீங்களா? அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு எனக்கு. அது வந்து என்ன எனக்கு புரியல, எனக்கு மட்டும்தான் அந்த டேஸ்ட்டா, இல்லை வந்து எங்கள் ஆஃபீஸில் கொண்டு போயிட்டு சுடுதண்ணியில் பிஸ்கெட்டை முக்கி சாப்பிட்டுருக்கேன், ஏ என்ன பிஸ்கெட்டை இதில் முக்கி சாப்பிட்றா அப்படின்றாங்க. அப்புறம் தொட்டு அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. என்னது காஞ்சனா ஸ்பேஸு பீப்புள் என்ன, சில நேரம் நம்ம கையெழுத்து நம்ம வந்து நம்ம ஒன்று நினச்சி எழுதியிருப்போம், அரை மணி நேரம் கழிச்சு படித்து நம்மளால படிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கையெழுத்தில் ஒன்று எழுதி கொடுத்துருக்கா மிஸ் பிரியா அவர். ஓ அந்த மாதிரி, சரி ஓகே. எனிவேஸ் ரெண்டு பாட்டு உங்களுக்காக வருது. ஃபர்ஸ்ட் பாட்ஸு நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்காக ராசாலி பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், சரியா? ராசாலி வந்து ஒன் ஆஃப் த நைசஸ்ட். இப்போ நீங்கள் எங்காவது ட்ராவல் பண்ணுறீங்க, எங்காவது கார்லேயோ இல்லை பைக்லேயோ போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, If you want any song to start with, this is the song. This is the song. அப்படியே அப்படியே வந்து விங்ஸ் ஆன் ஃபேஸோட உங்கள் ட்ராவல் அப்படியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குமே. வண்டியை வந்து நாலாவது கியர் போட்டு லைட்டாக மூவ் பண்ணுறீங்க, சிட்டி விட்டு வெளில போகிறீங்க, அப்படி இருக்கும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் வந்து பக்கத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி இருக்கும். ரெண்டு ட்ராவல் சாங் அப்படின்னா இது ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் ஒன் மோர் சாங். வேற லாட் ஆஃப் ட்ராவல் சாங்ஸ் இன் தமிழ் சினிமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ரெண்டாவது பாட்டு வந்து சொல்கிறேன். பூங்காற்றே பூங்காற்றே பூ போல வந்தாலிவள் தானான, ஆடி ஒரு பாட்டு உங்களுக்காக, இப்படி ரெண்டு பாட்டு உங்களுக்காக பேக் டு பேக் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ டுடே இது வந்து இன்றைக்கி செட் ஆகாது, இன்னொரு நாள் கேட்போம். ஆனால் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ் பற்றி பேசலாம். பிஸ்னஸ் ஐடியாலாம் பேசிட்டேன் முன்னாடியே, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ் எதாவது பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதாவது இதுக்கு இதுவா சக்கரை பொங்கலுக்கு வடகறியா அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க, உண்மையாகவே அதை கலந்து சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில், இப்போ ஏஐ எல்லாம் நிறையா ஜாஸ்தி ஆயிடுச்சுல, அதனால் வேணும்னே ரேஜ் பைட் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில சேனல்லாம் இருக்குது. நான் பேரெலாம் சொல்ல மாட்டேன் சரியா, ஏன்னா அந்த வீடியோலாம் பார்த்தா பாப்புலர் ஆகி அப்புறம் அதுவாக வர ஆரம்பிச்சிடும். மீன் குழம்பு அதில் வந்து ஒருத்தன் ஐஸ்கிரீம் போட்டு முக்கி சாப்பிட்றான், எப்படி இருக்குது அப்படி இருக்கா கேட்குறதுக்கே? ஆமாம், ஆனால் அது ஏஐ. பட் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு மோசமாக சில பேர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் இருக்காங்க. தேர் ஆர் பீப்புள் ஹூ வுட் மிக்ஸ் திஸ் அண்ட் தட். அதாவது இது வேற ஒரு வேர்ல்டு ஆஃப் ஃபுட்டாக இருக்கும், அது ஒரு வேற ஒரு வேர்ல்டு ஆஃப் ஃபுட்டாக இருக்கும், ஆனால் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், பிரியாணி ஃபைவ் ஸ்டார் சேர்த்து சாப்பிடுவான். சத்தியமாக நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிரியாணி நினச்சாலே எனக்கு அவன் ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ் ஏதாவது இருக்கும்ல, அது சொல்லுங்கள். சொல்லு, நீ என்ன பண்ண?
1: நான் எதுவும் பண்ணல, பட் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு, நீ பார்த்தியான்னு தெரியல.
0: என்னது?
1: ஐஸ் க்யூப் இருக்குல்ல, அதில் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் சால்ட் போட்டு கிரில்டு ஐஸ் க்யூப்ஸ்ன்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. அனாசி பழம் இதை சில்லி பவுடர் சால்ட் வச்சு சாப்பிடுவோம். இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் கிளம்புது.
0: உண்மையா சொல்றேன், கசாட்டு ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதுல வந்து நீ மிளகாப்பொடி மேல போட்டு சத்தியமா சொல்றேன், கசாட்டு ஐஸ்கிரீம் மேல லைட்டா மிளகா பொடி தூவி சாப்பிட்டு பாருங்க.
1: நாளைக்கு யாருக்கெல்லாம் 9 to 5 ஜாப் இருக்கோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க.
0: ஏன் ஜெலசில் எதுக்கு கையில வச்சுக்கோங்க, ஆனா நல்லா இருக்கும், ஆனா டேஸ்ட் நல்லா
1: இருக்கும்.
0: ரெண்டு பாட்டு வருது, வியர்டான ஃபுட் காம்பினேஷன்ஸ் நீங்க சாப்பிட்டது இல்ல வேற யாராவது சாப்பிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வச்சாதான் எனக்கு போன் அடிச்சு சொல்லுங்க. 800-8940. This is RJ Bravo. You're listening to 89.4 Tamil FM. Yeah. Back to back. 2 parts. 2 parts.

0: டாடி, தமிழ்எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2 செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
2: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது செப்டம்பர் 25.
3: We'll be back.
4: உங்க 056-415-4242.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: வடகர பொங்கலுக்கு வடகரி, ஹோட்டலுக்கார சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு இது ஒரு படத்தில் சொல்லுவாங்க சரியா. ஆனால் ஆக்சுவலாக சக்கரை பொங்கலுக்கும் வடகரியுமா நல்லாவா இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மைண்டுக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் ஓடி இருக்கும். இந்த மாதிரி வியர்டான அந்த ஃபுட் காம்பினேஷன் இருக்குல்ல, அது நீங்கள் பண்ணுறது ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஃப்ரெண்டு பண்ணா பக்கத்து வீட்டுக்காரர் பண்ணார், மேலே ஒருத்தர் இருப்பார் அவர் பண்ணார், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் தான் ஒன்று பண்ணுவீங்களா அது ஓப்பனாக என்கிட்ட சொல்லுங்கள் சரியா. 800-8940 is the number 800-8940. ஓகே, ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், எனக்கு அதுவே கொஞ்சம் வியர்டாக தான் தெரியும். டீ இருக்குல்ல மசாலா டீ, மசாலா சாய் வாங்கி அதில் வந்து மிக்சர் போட்டு சாடுவான், அது டீக்கு உண்டான மரியாதை போச்சுடா உன்னால் அப்படின்னு எனக்கு கேட்க தோணும். ஆனால் அது விரும்பி குடிக்கிறான். எங்கள் ஊர்லலாம் வந்து எல்லாருமே இப்படி குடிப்பாங்கடா அப்படிங்கிறான். அது சில பேர் ஆமான்னு சொல்லியிருக்கீங்க கரெக்டா. வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சதீஷ் பேசுறேன். ஊர் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன இவ்வளோ அவசரம், என்ன என்ன மேட்ரு, எங்கே
1: இல்லை ரொம்ப வாய்ஸ் அப்படிதான் அவசரம் இல்லை
0: அப்படியா?
1: நிறைய
0: தமிழர்கள் இருக்காங்களா அறுவயசுல?
1: கண்டிப்பா கண்டிப்பா நிறைய தமிழர்கள் இருக்கு, தமிழ் சங்கம் நிறைய இருக்குங்க.
0: சங்கம் நிறைய இருக்கு.
1: ஆமா.
0: ஓகே ஓகே குட். ஆமா, ரோய்ஸ் தமிழ் சங்கம் யா கேள்விப்பட்டிருக்கேன். சரி ஓகே, நீங்க வாங்க விஷயத்துக்கு நம்ம வருவோம். என்ன என்ன?
1: एक्चुअली என் ஃப்ரெண்ட் கோலி கொடுத்து இருக்காரு அப்படினு சொல்லிட்டு. எதுனா एक्चुअली டைட் ஃபாலோ பண்றாரு. லஞ்சுக்கு ஆபீஸ்க்கு வந்து சிக்கன் வந்து நம்ம ஏர்பிரில் பண்ணி கொண்டு வருவாரு.
0: சரி,
1: அத கொண்டு வந்துட்டு நம்ம டால் தண்ணி வச்சிருப்பாங்க இல்ல?
0: சரி,
1: அத டால்ல தொட்டு டால் சாப்பிடுற சிக்கன்.
0: சிக்கன் டால் அது
1: என்னன்னு எனக்கும் புரியல. அவுட் கேட் நான் என்னன்னு.
0: சரி,
1: கேட்ட புரோட்டீன் சொல்லி நம்மள ஏமாத்துவாரு.
0: ஆக்சுவலா புரோட்டீன் தான் இல்லன்னு
1: சொல்லி சிக்கனுக்கும் டாலுக்கும் இந்த மிக்ஸ் நமக்கு பெஸ்ட் ஆகாது இல்ல. நல்ல மசாலா போட்டு ஃப்ரை பண்ண சிக்கன் அது ஏர் ஃப்ரையர்ல வச்சு
0: மசாலா போட்டு. சொல்லுங்க சொல்லுங்க.
1: இது நம்ம நார்மல் டால்
0: என்ன சைலண்ட் ஆயிட்டீங்களோ? என்ன ஒரு சில ஃபுட் காம்பினேஷன்ஸ் வந்து நினைச்சா நல்லா இருக்கு, சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஹலோ, பயங்கரமா சவுண்ட் கேக்குது பின்னாடி. ஆ இப்ப குறஞ்சது.
2: ஆமா ப்ரோ, உங்களோட இத கேட்டே இருந்தனா.
0: பேர் சொல்லுங்க.
2: என் பேர் एक्चुअली ஜான்.
0: உங்க பேர் एक्चुअली ஜான். சரி, யூ டெல் மீ மிஸ்டர் ஜான், என்ன வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்?
2: ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு एक्चुअली.
0: யாரு நீங்க பண்றது சொல்ல மாட்டீங்கல்ல?
2: ஓகே, அப்ப நான் பெட்டர் அவட்டே கொடுக்க நீங்க
0: பேசுவீங்களா? ஓகே ஓகே, அப்ப சூப்பர்.
2: ஓகே ஓகே.
3: சொல்லுங்க.
0: நெஞ்சு விண்ணு துடிக்குதானே. சரி, எனக்கு புரியல, அது என்ன பாயசத்து கூட பிக்கணும் ஒரு மாதிரி?
3: சத்யால
0: வந்து
3: சத்யா சாப்பிடுவோம்.
0: சத்யால வந்து பாயசத்தோட அப்பளம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க தெரியும். அது நீ
3: தான் இந்த போலி அப்பளம் பிக்கல் எல்லாமே சாப்பிடுவோம்.
0: பிக்கல் என்ன நீங்க பிக்கல்? நான் பிக்கல் சாப்பிட்டு தெரியும் பார்த்ததே இல்லை யாரையுமே சத்யால. சரி ஓகே, எனிவேஸ் உங்களுக்கு ஓகேனா ஓகே தான். ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு பாருங்க பதறாரு அப்படியே, ஐயோ ஓ இந்த பொண்ணு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுதுரா அப்படிங்கிற மாதிரி. அதனால அதனால ஜான் பி கேர்ஃபுல். ஓகே, தேங்க்யூ போத் ஆஃப் யூ ஜான் அண்ட் காயத்ரி. சரி, இதுக்கு நடுவில் வந்து ஐ ஹாவ் சம்திங் டு சே, பிகாஸ் செப்டம்பர் 24th டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் 24th செப்டம்பர் 27th வரைக்கும் என்எம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்லா தான் இருக்காங்களா, அவங்க வந்து பேக் டு ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஹெல்த் பேக்கேஜ் ஒன்று பண்ணியிருக்காங்க. சரியா, உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்காங்களா? உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை அங்கே கூப்பிட்டு போங்க. பிகாஸ் பீடியாட்ரிக் கன்சல்டேஷன், டயட்டீஷியன், அதுக்கப்புறம் வைட்டமின் டி, அயன் டெஸ்ட், சிபிசி, ஓரல் இவாலுவேஷன், விஷன் டெஸ்ட் அண்ட் ஸ்கூல் பேக், போஸ்டோ அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் 350 திரம்ஸில் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு தேவைப்படும். 800-66-24 யூ கேன் கால் தம், இல்லாட்டினா 0508-99-8018 வாட்ஸ்அப்பு நீங்கள் பண்ணலாம். ஓகே ஓகே.
4: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: சார், சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண The VAT Consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: பயங்கரமா இருக்கும். இப்போ வியோடான ஃபுட் காம்பினேஷன் என்னன்னு தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஹலோ ஹாய்
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். டவுட்ல தானே ஹாய் நீங்க
1: பேசுறோம்,
0: ரேடியோவா இல்லையான்னு டவுட்ல தானே பேசுனீங்க இப்போ?
1: ஆமா, என்ன ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம்ல?
0: ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்?
1: முகமத்.
0: ஓகே, ஏன் ஃபர்ஸ்ட் டைம்? இத்தனை வருஷமா இருக்கு, நாங்க 10-12 வருஷமா ரேடியோ இருக்கே, இப்பதான் கூப்பிடுறீங்க நீங்க? நீங்க புதுசா? இல்ல,
1: நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது, நம்ம ட்ரை பண்ணது இல்ல இதுக்கு முன்னாடி.
0: சரி முகமது, வந்து என்ன? சரிங்க முகமது, வாட் டு யூ டு?
1: நான் ஒரு இன்ஜினியரா வர்க் பண்றேன்.
0: இன்ஜினியரோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன வியர்டான ஃபுட் காம்பினேஷன் சொல்லுங்க பாப்போம்.
1: வியர்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து இந்த டெசர்ட் செய்வாங்க பிரியாணி செய்யும்போது.
0: டெசர்ட் பிரியாணிக்கு வந்து இந்த இது, இந்த பிரெட் போட்டு ஒன்று பண்ணுவாங்க, அதானே?
1: பிரெட் இல்லை, தக்காளியில் ஜாமுன்னு சொல்லுவாங்க.
0: சரி, ஓகே.
1: ஸோ அதில் வந்து இந்த பனானா போட்டு நீங்கள் பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். அது நிறைய பேர் அது மாதிரி பண்ண மாட்டாங்க.
0: அப்படியா? ஆனா அது இது அவ்வளவு வியர்டா இல்லையே, இது நல்லா இருக்கு.
1: வியர்ட் கிடையாது, பட் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க.
0: ஓகே ஓகே, அந்த அந்த ஐட்டம் பேர் என்ன?
1: ஏது பேர்? தக்காளி ஜாமுன்.
0: தக்காளி ஜாம் தான் பேரேவா?
1: ஆமா, அது பேரே அதான் சொல்றாங்க.
0: போடு. ஓகே, தக்காளி ஜாமோட வாழைப்பழமா?
1: ஆமா, அது போட்டு நல்லா இது பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் லுக். அது மாதிரி இன்னொன்னு பீட்ரூட்லயும் செய்வாங்க ஸ்வீட்.
0: பீட்ரூட்ல ஜாம் பண்ணுவாங்களோ?
1: எஸ்
0: ப்ரோ. பீட்ரூட்ல பியர் பண்ணுவாங்க தெரியுமா ப்ரோ?
1: முள்ளங்கியிலும் பண்ணுவாங்க.
0: Okay, thank you so much, Mohammed. Okay, Mohammed, முத வாட்டி கால் பண்ணியிருக்கார். நானும் அவர் பக்கத்து பக்கத்து ஊர் ஆகிட்டோம், தஞ்சாவூர் வால்பாறை. இருங்க, தஞ்சாவூருக்கும் வால்பாறைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? டிஸ்டன்ஸ் பிட்வீன், இருங்க நம்ம வந்து கேட்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தஞ்சாவூர் அண்ட் வால்பாறை கேட்டிருக்கேன், இப்போ தான் வரட்டும். நான் வராது புள்ளியா, இது பாட்டில் ரொம்ப லேட் ஆகுதே. சரி, அது எவ்வளோ நேரம் ஆகட்டும் தெரில. இதில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு வால்பாறை 100 கிலோமீட்டர்கிட்ட வரும். தாஞ்சூர் ஐ டோன்ட் நோ. சரி, எனவே கோல்டன் சாங் ஆஃப் தேர்ல யூ ஹவ் அ சாங், பட் அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் அ நைஸ் கமர்ஷியல் பிரேக். கேட்டு முடிங்க. வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் கடைசியாக யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா கூடுங்க, பேசணும்.
2: We'll be back after a short commercial break. Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanegal ungalku iruka? Appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai. எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564154242.
5: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
6: Golden song of the hour. Golden song of the hour
5: brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. Okay, so ஒரு குட்டி பாட்டு உங்களுக்கு வரப்போது கேட்டு முடியுங்க. I will be back after 7 o'clock.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasathu dimmittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதிய தலைமைச் செயலகம் கட்ட தடை கோரி மதுரையைச் சேர்ந்த ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பட்டினப்பாக்கத்தில் கட்டுமானங்கள் மேற்கொள்வது மிகப்பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டினப்பாக்கம் கடற்கரையை ஒட்டி புதிய தலைமைச் செயலகம் திட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் புதிய தலைவர் நிதின் நவீன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாஜக நிகழ்ச்சிகளில் தொண்டர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொள்வதை பார்க்கும்போது பிரதமர் நரேந்திரமோடி, முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் மீது மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பது தெரிகின்றது. 2027 நமது இலக்கை நாம் அடைவோம் என்பதில் நம்பிக்கை உள்ளது என்று நிதின் நவீன் கூறியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: உலக சந்தையில் உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலைக்கு மத்தியில் உள்நாட்டு எரிபொருள் விலை திருத்தம் குறித்து அரசாங்கம் தற்போது பரிசீலித்து வருவதாக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் அதிகரித்துள்ள எரிபொருள் விலையின் சுமையை மக்கள் மீது சுமத்தாமல் மானியம் ஒன்றை வழங்குவது குறித்து அரசாங்கம்

0: நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டதை சம்பந்தப்பட்ட செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் நிகழ்ச்சிகள் ஏன் நிறுத்தப்பட்டன என்பதற்கான காரணமும் அவை மீண்டும் எப்போது தொடங்கும் என்பதற்கான திகதியும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஏமனில் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் வழங்குவதையும் அவர்களுக்கு ஆதரவளிப்பதையும் ஈரான் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளனர். மேலும் சவுதி அரேபியா மீது ஹூதிகள் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு G7 நாடுகள் மிக கடுமையான வார்த்தைகளில் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஏமனில் சவுதி ஆதரவு பெற்ற அரசு படைகளுக்கு எதிராக சமீபத்தில் தீவிரமடைந்துள்ள மோதல்கள் பிராந்திய மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் G7 நாடுகள் தெரிவித்துள்ளன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் அடுத்த ஃபியூச்சர் டூர்ஸ் புரோகிராம் முக்கிய அம்சமாக இருக்கும் நிலையில் ICC உறுப்பினர்கள் இந்த வாரம் துபாயில் நடைபெறும் பணிமனை கூட்டத்தில் ஒன்று கூடுகின்றனர். 2027 முதல் 2031 வரை நடைபெறவுள்ள சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணையை வடிவமைப்பதில் இந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் முக்கிய கவனம் செலுத்த உள்ளனர். அடுத்த சர்வதேச கிரிக்கெட் போட்டி அட்டவணையை இறுதி செய்வதே இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அடுத்த 4 ஆண்டுகளில் அதிக T20 சர்வதேச போட்டிகளுக்கும் குறைவான இருதரப்பு ஒருநாள் சர்வதேச தொடர்களுக்கும் முக்கியத்துவம் அளிப்பது குறித்தும் ICC ஆலோசித்து வருகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
2: 89.4. How can I get it? Rolex. Rolex.
3: Sir! Yes, sir!
4: This is the best entertainment of FM car. Lifetime settlement.

வச்சு ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. ஏய் ஏய், நீ செய்ய முறுக்கு பார்ட் 2, அதோட டிக்கெட் கட்டஸ் நடக்க போகுது. வெல்கம் பேக். மைக்கே ஆன் பண்ணாமல் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, வெல்கம் பேக். நான் தான் ஜாக்ஸ் ஸ்னைடர் பேசுகிறேன். திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு த ஈவினிங் கடக். த ஈவினிங் கடக் அப்படின்னு வந்து ஒரு 2 வயசு குழந்தை இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ வந்து பேசிச்சேன். பேஸ்ட் வந்து த ஈவினிங் கடக் அப்படின்னு என்கிட்ட சொல்லி கிடச்சி அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. கியூட்ஸ் கியூரே கியூட்ஸியாக இருந்தது. அதனால் வந்து அந்த மேட்டர் சொல்லிட்டு, மீசை முறுக்கு பார்ட் 2 இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வாரம் ஏகப்பட்ட படம் ரிலீஸ். டொராத்தி ரிலீஸ் ஆகுது, மீசை முறுக்கு 2, வேறுனா இன்னும் 2 படம் வந்துச்சு சொல்கிறேன், ஒன்றுனா வரேன். ஆ, இது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்கோர் அது ரிலீஸ் ஆக போகுது. அவெஞ்சர்ஸ் என் கேம் தான் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ அடுத்து டிசம்பர் 18ஆம் தேதி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வருதுல. டூம்ஸ்டேக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து சும்மா ஒரு ப்ரிலிமினரியாக விடுறாங்க, வித்து ஒரு 7 மினிட்ஸ் அடிஷ்னல் ஃபுட்டேஜ் ப்ளஸ் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வர இருக்க போகுது அடுத்த புது படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தான் மார்வல் ஃபேன் ஆச்சு, டிக்கெட்லாம் போட்டாச்சு ஆல்ரெடி போட்டேன் நான் சொன்னல. ஆனால் என்ன இந்த படத்தை வந்து அவெஞ்சர்ஸ் என் கேம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரு அந்த இன்ஃபினிட்டி சாகான்னு சொல்லுவாங்க, அதோடைய ஒரு நல்ல ஒரு எண்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தவங்களுக்கு படம் வந்து பரம திருப்தியை கொடுத்துச்சு. ஆனால் தமிழில் பார்த்தவங்கள அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அயன்மேனுடைய தமிழ் டப்பிங் வாய்ஸை மாற்றி லாஸ்ட் படத்தில் விஜய் சேதுபதி அவரோட வாய்ஸை போட்டு இப்போவுமே வந்து அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க ஃப்ளூக். நீங்கள் வேணால் யூடியூபுக்கு இப்போ போங்க, முழுக்க முழுக்க ஃப்ளூக் அப்படின்னு தேடி போகிறேங்க. MULUK, முழுக்க முழுக்க ஃப்ளூக் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சும்மா தேடுங்க, ஒரு கிளிப்பிங் வரும், அதை கேளுங்க. அப்படியே ஒருத்தருக்கு வந்து சாவோட பயங்கரமான ஒரு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவெஞ்சர்ஸ் என் கேமை தமிழில் பார்க்க சொல்லுங்கள், பயங்கரமாக இருக்கும். ஐயோ, டோனி ஸ்டார்க்கு விஜய் சேதுபதி வாய்ஸ் கிட்டே யார் இந்த முடிவு எடுத்தானே எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இங்கிலீஷ் படத்தை வந்து தமிழில் டப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இப்போ இந்த டெக்னிக்காலிட்டிஸ், இந்த டைம் ட்ராவல் சூப்பர் நேச்சுரல் டெக்னிக்காலிட்டிஸ்லாம் இங்கிலீஷில் சொல்லும்போது வேறு மாதிரி இருக்கும், தமிழில் வந்து சொல்லும்போது தப்பெல்லாம் பண்ணும், மேக்ஸிமம் மேட்ச் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்ன, கரெக்டாக லிப்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸை போடணும், அப்புறம் மீனிங் மாறக்கூடாது. ஆனால் மீனிங் நிறைய நேரத்தில் மீனிங் மாறிடும். இவர் இருக்கார்ல ER முருகதாஸ் தான் தமிழில் டைலாக்ஸில் எழுதினது அந்த படத்துக்கு. இப்போ தமிழில் ரிலீஸ் ஆகும்போது விஜய் சேதுபதி வாய்ஸ் மாறி ரிலீஸ் ஆகுமா, அதாவது அயன்மேனுக்கு உண்டான அந்த வாய்ஸை வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை வந்து அதே மாதிரி ரிலீஸ் பண்ணி கொடுமைப்படுத்துவாங்களா, நெஞ்சில் கத்தி இறக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. எப்படியும் நமக்கு பிரச்சனையும் இல்லை, இங்கே நமக்கு தமிழ் வரப்போகிறதில்ல. பட் எனிவேஸ் கைஸ், எனிவேஸ் UAE அப்டேட் ஒன்று இருக்கு. யாருக்கெல்லாம் துபாய் ஃபவுண்டன், துபாய் மாலில் இருக்கிற அந்த ஃபவுண்டன் பிடிக்கும். போன வருஷம் 5 மாதம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ மறுபடியும் வந்து தே ஹவ் க்ளோஸ்ட் இட். ப்ராப்ளி இப்போ ப்ராப்ளி தண்ணி மாற்றுவாங்க, இது மெயின்டெனன்ஸாக இருக்கும் ஆஃபீஸில், நம்மளே ஆப்வியஸான ரீசன்ஸாக தான் இருக்கும். UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. நீ என்ன பண்ணுங்க, மீசைய முறுக்கு பார்ட் 2 கரெக்டாக இப்போ பார்ட் 2 விட்றோம். பார்ட் 1ல ஹீரோயின் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களோட பேர் என்ன, மீசை முறுக்கு பார்ட் 1 ஹீரோயின் அவங்களோட பேர் என்ன, படத்தில் அவங்க பேர் நிலா, ஆக்சுவலாக அவங்களோட பேர் என்ன கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். என்ன வைக்கலாம், MM டைப் பண்ணி பேர் எமிரேட்டு பதில் எல்லாத்தையும் போட்டு 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. முழுக்க முழுக்க ஃப்ளூக் தான் அப்புறம். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners 89.4 Tamil FM and Home 92.2 FM.
1: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
2: ஏங்க, நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
0: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
5: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: பொன்னியின் போய் படி காட்டட்டா.
1: வர வர ரொம்ப வழியிறேன், நான் வழியிறேனே. அப்படி ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா நீங்கள்? சரி, ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக், வெல்கம் பேக். அண்ட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, சரியா? பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். இருங்க, அந்த படம் தானா? அதானா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். இந்த மைத்ரேயி ராமகிருஷ்ணன், மைத்ரேயி ராமகிருஷ்ணன் தான். ஆமாம், மைத்ரேயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹாலிவுட் ஆக்டர், ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு ஆக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, சரியா? ஆ, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக தான் வந்து படத்தோட பேர். ஆனால் படம் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் போல், ஏன்னா ஐஎம்டிபியில் வந்து 4.6 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து இது மாமதுர அன்னக்கொடி அந்த பாட்டு இருக்குது. ஒரு இங்கிலீஷ் படத்தில் தமிழ் பாட்டு வர்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம், சரியா? சனா இஸ் கோயிங் இன்டர்நேஷ்னல் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து சந்தோஷ் நாராயணன் பெருசாக படமே பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். நான் வருஷத்துக்கு ஒரு படம், ஏன்னா இப்போ ஜென்ரலாகவே இப்போ அனிருத்துலாம் எடுத்தா, அனிருத் வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட மூணு டு நாலு படம் கிட்ட வந்துருச்சு. ஆமாம், நான் வந்து அக்யூரேட்டாக தான் சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக சொல்லலை, சாரி. டிசி, அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 வரப்போகுது, அதுக்கப்புறம் பேரடைஸ் வரப்போகுது. ஆமாம், பேரடைஸ் வரப்போகுது. ஸோ இந்த பக்கம் சாய்வேங்கிற எடுத்துக்கிட்டால் வந்து கருப்பு அண்ட் பத்தான்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு படம் வரப்போகுது. ஸோ அதனால் சாயபியங்கருடைய கிராஃபும் வந்து மேலே மேலே ஏறிட்டுருக்கு, சூப்பர். இப்போ யுவன் சங்கர் ராஜா வந்து ராஜாஸ் பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக கூட யுவன் சங்கர் ராஜா இவர் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா ஒன்று பண்ணியிருந்தார் போலையே, கான்சர்ட் ஒன்று பண்ணியிருந்தார் போலையே. இப்போ ஜென்ரலாகவே வந்து நானும் அடித்து சொல்லுவேன், கிங் ஆஃப் பிஜிஎம்னா யுவன் சங்கர் ராஜா தான். எனக்கு நான் ஒரு பிக்கஸ்ட் யுவன் சங்கர் ராஜா ஃபேன் அப்படிங்கிறதுனால நானும் சுயநலமே சொல்லுவேன், ப்ளஸ் அதான் உண்மையும் கூட. கிங் ஆஃப் பிஜிஎம்னா வந்து யுவன் சங்கர் ராஜா தான். ஸோ பிஜிஎம்க்கு இருக்கிற, ஓஎஸ்டிக்கு இருக்கிற முக்கியத்துவம் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் மனுஷன் எல்லா படத்துலேயும் ஒரு முக்கியமான சீனில் பிஜிஎம்ல நம்மளை கொன்னிருப்பார். அது வந்து இந்த வல்லவன் படத்தில் சிம்புவும் ரீமாசனும் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் காதல் மலர்ற அந்த டைமில் ஒரு மியூசிக் ஒன்று வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதுக்கப்புறம் பில்லாவோட தீம் மியூசிக்கு, 7th ஸ்டாண்டர்டோ 6th படிக்கிறப்போ தான் வந்து பில்லாவோட ட்ரெய்லர் முதல் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லரு, டீசரு, ஃபர்ஸ்ட் லுக், அதெல்லாம் இப்போ தானே. அப்போ வந்து படத்தோட ட்ரெய்லர் தான், கணக்கு, ட்ரெய்லர்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஏகேவோட வாய்ஸில் பில்லாவோட ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும். சருத்திரத்த ஒரு நிமிஷம் திருப்பி பாருங்கள், நம்ம வாழணும்னா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சூப்பராக இருக்கும். அப்படி சொல்லும் போது அப்படி இந்த பிஜிஎம் லைட்டாக உள்ளுக்குள்ளே வந்து அது அப்படியே ராக்கு ஒரு மெட்டல் மாதிரி மாறி கடைசியில் வந்து எஸ்பி, எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு ஐம் பேக் அப்படின்னு சொன்னதுமே பட்டுன்னு வந்து மியூசிக்கோட வந்து பில்லான்னு சொல்லி வந்து முடியும், சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரசித்து எப்போ அது டிவியில் வந்தாலுமே அந்த ட்ரெய்லர் போட்டாலுமே சவுண்டு ஜாஸ்தி வச்சு கேட்ட ஒரு டைம் அப்படின்னா பில்லா அண்டு பில்லா, அதுக்கப்புறம் மங்காத்தா பீஜம் அண்டு இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதெல்லாமே வந்து மொத்தமாக வெறும் பீஜம்க்கு வேண்டி ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணார் போல். இப்போ ரீசெண்ட்லி நிறைய இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்க்க முடிஞ்சுது, அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக யுவன் சங்கர் ராஜாவோட காம்போசிஷனில் வந்து பல பீஜிஎம்மை வந்து லைவாக கேட்க முடிஞ்சுது, நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. சார், என்னடா இதுவாக இல்லை நடக்கலடா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த கான்சர்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க, நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டாங்க. இஃப் அவங்களுடைய பிரான்ச் துபாயிலும் இருக்குது, ப்ராப்ளி தேல் பிரிங் ஹிம் டு, இஃப் தே ஆர் பிரிங்கிங் தட் சேம் கான்சர்ட் அந்த கான்செப்ட் இங்கே வந்து அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் ஓகே ஓகே, மூவிங் பேக் டு சந்தோஷ் நாராயணன். இப்போ நான் வந்து என்ன பேச ஆரம்பித்தேன்னா, ரொம்ப கமர்ஷியலாக இருக்கிற நமக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களுடைய காம்போசிஷனில் நிறைய படங்கள், அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மூவிஸ், ஒரு 2-3 மூவிஸ் அது ஒரு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணிடுறாங்க. பாட்டு ஹிட் ஆகிடுது, படமும் ஹிட் ஆகிடுது மேக்ஸிமம். ஆனால் சந்தோஷ் நாராயணன் கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் பார்க்கவே முடியறது இல்லையான் தெரில. பட் ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து அசல் கோலார் அண்ட் பால் டபா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே பாட்டில் கொலாப் பண்ண வச்சார் சந்தோஷ் நாராயணன். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அது ஃபுல் பாட்டாக ரிலீஸ் ஆகலை ஒன்றும். இப்போ த்ரூவ் விக்ரமோட அடுத்த படம் வந்து ஜாக்கி, ஓகே ஜாக்கி. ஆமாம், ஸோ அதோட ஃபஸ்ட் லுக் நீங்கள் போய் பாருங்கள், அதில் அசல் குரார் பால் டபா ரெண்டு பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க, அது ஃபுல் பாட்டாக வரல இன்னும், வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் சனாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்காக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இந்த வாரம் படம் எத்தனை படம் வருது அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி 24ஆம்தேதி மீசைமூருக்கு 2 வருது, அதுக்கப்புறம் தமிழில் டாராத்தி வருது, பேரடைஸ் தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகுது. சொன்ன மாதிரி அவெஞ்சர்ஸ் என் கேமே ரெண்டு வருஷனா ரிலீஸ் ஆகுது. அவெஞ்சர்ஸ் என் கேம் என்கோர் சாதாரண வருஷனும், இன்ஃபினிட்டி விஷன் இன்னொரு விஷன் இன்னொரு வருஷனும் ரிலீஸ் ஆகுது. ஆமாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அவெஞ்சர்ஸ் என் கேமில் அந்த 7 minutes 4 to 7 minutes ஆஃப் அந்த எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபுட்டேஜ் வந்து ஐமேக்ஸில் மட்டும்தான் வருன்றாங்க. அது இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் இவர் நிமிஷா விஜயன் கருணாசலாம் நடித்து என்ன வில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு படம் வருது. அப்புறம் அப்படியே இங்கிலீஷ் பக்கம் போனோம்னா இவர் யார், நம்ம பிராட் பிட் வந்து ஹார்ட் ஆஃப் த பீஸ்ட்னு சொல்லிட்டு அது ஒரு படம். எனக்கு பிராட் பிட் படம் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒன்று இருக்கும். F1க்கு அப்புறம் அவர் நடிக்கிற படம் நினைக்கிறேன் இந்த படம். ஸோ அந்த படம் வருது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்னா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிப்பாங்களேன் இந்த படம், த வான் ஃபோர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் அது. அதுக்கப்புறம் மலையாளத்தில் 2-3 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனிவேஸ், டாம் க்ரூஸோட டிகர்னு சொல்லிட்டு ஒரு படம் அடுத்த வாரம் வருது. நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன், இந்த டிகர் படத்தோட ட்ரெய்லர் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேரக்டர் வரும், சரியா? அந்த கேரக்டருக்கு ஃபாத் ஃபாசில் கேட்டாங்க, ஆனால் அது எப்படியோ அந்த கடைசியில் நடக்கலை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவர் தான் எங்கேயோ ஒரு ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸில் எங்கேயோ சொன்னதாக ஒரு செய்தி, ஒரு சிவி வழி செய்தி. பட்டியா இப்போ இந்த ட்ரெய்லர் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த கேரக்டர் வேற ஒரு ஆள் இப்போ பண்ணிட்டார் அந்த படத்தை, டாம் க்ரூஸ் கூட. ஆனால் பார்க்குறதுக்கு ஃபாத் ஃபாசில் மாதிரியே தெரியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 7:53 ஆன் த கிளாக். சரி, பையன் வந்து இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் போகிறதுக்கு முன்னாடி என்னோட கடமை என்ன அப்படின்னா, டிராஃபிக் அப்டேட் கொடுத்துட்டு போறதா என் கடமை. எம்ஜியா டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: நிறைய கிராஷ் தெரியுது. சோ E11 ரோட்ல இருந்து ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட வந்து கருத தாண்டி தேரா கிளாக் டவர் கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ் அண்ட் அப்படியே வந்து நம்ம மேலே போனோம்னா கிட்டத்தட்ட வந்து ஆல்கியாதா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, ஆமாம், அதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் வரும் தெரியுமா, கீழே ஒரு டனல் மாதிரி ஒன்று போகும் அண்டர் கிரவுண்ட் பாஸ் மாதிரி, நம்ம அங்கேயும் ஒரு கிராஷ் ஆகிட்டுருக்கு, அதை தாண்டி இன்னொரு கிராஷ். ஸோ டோட்டலாக பக்கத்து பக்கத்தில் ரெண்டு கிராஷ். யூ மைட் ஹாவ் ஒரு 12 minutes டீலே. அதுக்கப்புறம் அல்லாத பார்க் வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு டிராஃபிக் மிதமாகி தென் மறுபடியும் பார்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அல்மாதாஸ் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் நம்ம E311 ரோட்டுக்கு வந்தோம்னா மிருதஃபுக்கு கொஞ்சம் முன்னாடியும் அண்ட் மிருதஃபை தாண்டி டிராகன் மார்ட் முன்னாடியும் ஒரு கிராஷ் ஆகிட்டுருக்கு அண்ட் ஹெவி டிராஃபிக் தான். ஸோ ஓகே, இந்த டைமில் யூஸ்வலாக எப்படி தான் இருக்கும். இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் கிட்ட வந்தோம்னா இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் எங்கே இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான், லைட்டாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தருது, ரொம்ப கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தருது. பட் யா, ரெகுலராக அந்த லெஃப்ட் டு ரைட்டு ரைட் டு லெஃப்ட் இந்த லேன் மாறுறவங்களால தான் டிராஃபிக் ஜாஸ்தி ஆகுதுன்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, anyways, this is RJ Bravo signing off. பாத்து வண்டி ஓட்டுங்க, ஃப்ரீ ரைடுக்கு வழி விடுங்க. முன்னாடி பின்னாடி யாராவது பின்னாடி இருந்து படப்படன்னு லைட் அடிப்பாங்க, அவங்களுக்கு வழி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் லைனில் போனாலும் கரெக்டாக ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணி, அடுத்து உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் தலைவலி கொடுக்காமல் நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், பக்கத்து வீட்டுக்காரர் குடும்பமும் நல்லாயிருக்கும், வண்டி ஓட்டுற ஒரு குடும்பமும் நல்லாயிருக்கும். என்ன, ஓகேவா? ஹேவ் அ நைஸ் டே. திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப். குட் நைட்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum Joy Alukas the world's favorite jeweler. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் விஜய் சென்னை திருவான்மியூர் காந்தி கிராமத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். இதன்போது பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் சர்க்கரை பொங்கலை பரிமாறினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து முதலமைச்சர் விஜய் உணவருந்தினார். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 44,984 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் 34,64,000 மாணவ மாணவிகள் பயன்பெறவுள்ளனர். ஜிம் வீரமணி காணொலி விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் முன்னாள் அமைச்சர் ரகுபதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். வீரமணி தொடர்புடைய காணொலி தெளிவாக இல்லை என்பது ரகுபதிக்கு எப்படி தெரியும் என்றும், காணொலி தெளிவாக இல்லை என்று ரகுபதிக்கு கூறியது யார் என்றும் அவர் வினவியுள்ளார். இவ்விவகாரத்தில் கருத்து வெளியிட்ட திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி, ஜெம் வீரமணி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்றார்கள், பின்பு எப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று வினவியுள்ளார். வீரமணி வழக்கில் புதிய ஆதாரங்கள், சாட்சி அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக காத்திருந்தோம் என்றும் கூறினார். ஜெம் வீரமணி வழக்கை கைவிடுவதாக சொல்லவில்லை, உரிய ஆதாரங்களுக்காக காத்திருந்தோம் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஜெம் வீரமணிக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ஜெம் வீரமணி வழக்கில் யார் தொடர்பு பட்டிருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தனக்கெதிராக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 1 கோடி ரூபாய் மான நட்டு கோரி தாக்கல் செய்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய ஜான் பிரிட்டோ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் என கூறி திமுக ஐடி விங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது. அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையை சுட்டிக்காட்டி 258 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயற்பட்ட ஜான் பிரிட்டோ தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் என்ற உண்மை அம்பலமாகியுள்ளதாக திமுக ஐடி விங் தெரிவித்திருந்தது. ஆனால் அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருந்த ஜான் பிரிட்டோ தனது உறவினர் அல்ல என கூறி 1 கோடி ரூபாய் மான நட்டு கோரி முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக

0: மாநகரங்களால் அவர் நீதிமன்றத்தை அணுகாததால் எந்த நிவாரணமும் கோர உரிமை இல்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: வந்தே மாதரம் பாடாதவர்கள் மீது குற்ற வழக்கு கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 6 சரணங்களையும் பாடுவதை கட்டாயமாக்கும் தண்டனை சட்டத்தை எதிர்த்து கர்நாடக இசை பாடகர் டி எம் கிருஷ்ணா தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் பாடலை முழுமையாக பாடாதவர்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடுக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 6 சரணங்களையும் கட்டாயம் பாட வேண்டும் என்று மத்திய அரசு பிறப்பித்த சுற்றறிக்கை மற்றும் அப்பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வழங்கும் சமீபத்திய சட்ட திருத்தம் ஆகியவற்றை எதிர்த்து டி எம் கிருஷ்ணா உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்தார். வந்தே மாதரம் பாடலின் 4 சரணங்கள் இந்து தெய்வங்கள் மீதான பக்தி உணர்வை வெளிப்படையாக வலியுறுத்துகின்றன. எனவே அப்பகுதிகளை கட்டாயம் பாட வேண்டும் என்று உத்தரவிடுவது நாட்டின் மதச்சார்பற்ற தன்மைக்கு முரணானது என்று அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் வந்தே மாதரம் பாடலையும் கொண்டு வருவதற்கான இந்த திருத்தம் தன்னிச்சையானது என்றும் அவர் கூறியுள்ளார். இது தனிநபர் சுதந்திரத்தை மீறுவதுடன் பெரும்பான்மைவாத மதச் செய்தியையும் முன்னிறுத்துகின்றது என்று டி எம் கிருஷ்ணா தனது மனுவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் முன்பை விட தற்போது அதிகரித்துள்ளதாக பிரியங்கா காந்தி தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் பெரிய திட்டங்களை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை என்று அவர் கூறியுள்ளார். பீகாரின் ஜமுய் பகுதியில் சிறுமியொருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது தொடர்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரியங்கா காந்தி, இது மிகவும் மோசமான ஒன்று, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன என்று பதிலளித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகின்றது. கடந்த காலங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருந்த போதிலும் முன்பை விட தற்போது நிலைமை மோசமாகி உள்ளது என்று கூறினார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் மேலும் அதிகரித்துள்ளன. தெருக்களில் கூட பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலையில் பெரிய திட்டங்கள் குறித்தும் கொள்கைகள் குறித்தும் பேசுவதில் அர்த்தமில்லை என்று அவர் கூறினார். இந்நிலையில் பீகார் மாநிலம் ஜமுயில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படும் வழக்கின் முக்கிய குற்றவாளியான நந்தன் யாதவ் இன்று நடைபெற்றதாக கூறப்படும் காவல்துறை என்கவுண்டரில் காயமடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 15 பிரதிவாதிகள் குற்றவாளிகள் என்று கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. 269 பேரின் மரணம், 500 மேற்பட்டோர் காயமடைய காரணமான உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது. சதித்திட்டம் தீட்டுதல், தாக்குதல்களுக்கு உதவுதல் மற்றும் உடந்தையாக செயற்பட்டது உள்ளிட்ட 23,270 மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தன. குற்றஞ்சாட்டப்பட்ட 24 பேரில் 15 பேர் குற்றவாளிகள் என்று கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மீதமுள்ள 9 பேரையும் விடுதலை செய்து அவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ரான் ஹாஷிமின் முக்கிய கூட்டாளிகளில் ஒருவராக விசாரணையாளர்களால் அடையாளம் காணப்பட்ட நௌஃப மௌலவியும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் 2,309 சாட்சிகள் சாட்சியம் அளித்திருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 24 சாட்சி விசாரணைகள் முழுமையாக நிறைவடைந்தன. மறைந்த மேதக ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூம் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. துபாயில் உள்ள ஹும்ஹுராயிர் கல்லறையில் அவர் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டார். துபாயில் உள்ள ஜபீல் பள்ளி வாசலில் இறுதி தொழுகை நடைபெற்ற சிறிது நேரத்துக்கு பின்னர் ஷேக் அகமதின் உடல் ஹும்ஹுராயிர் கல்லறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமத், ஷேக் மக்தூம் பின் முகமத், அகமது பின் முகமத், அகமது பின் ஜாயித் மற்றும் மன்சூர் பின் முகமத் ஆகியோர் ஷேக் அகமதின் உடலுடன் தொடர்ந்தும் சென்றனர். பின்னர் அன்னாரின் உடல் துபாயில் உள்ள ஹுராயிர் கல்லறையில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. துபாய் மற்றும் அபுதாபி இடையிலான பயணங்களுக்கான எத்திஹாத் ரயில் டிக்கெட்டுகள் தற்போது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த புதிய சேவை செப்டம்பர் 30 தொடங்க உள்ளது. அன்றைய தினம் ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட்டில் அமைந்துள்ள துபாய் அல் எலாய்ஸ் ரயில் நிலையம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட உள்ளது. துபாயில் இருந்து அபுதாபி செல்லும் ரயிலில் கம்ஃபோர்ட் வகுப்பில் ஒருவருக்கு 39 திர்ஹாம்ஸில் இருந்தும் பிரிமியம் வகுப்பில் 109 திர்ஹாம்ஸில் இருந்தும் கட்டணம் தொடங்குகின்றது. துபாயில் இருந்து அபுதாபி செல்லும் முதல் ரயில் காலை 6:15 புறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து நாள்

0: முழுவதும் பயணிகள் முன்பதிவு செய்ய மேலும் 4 சேவைகள் உள்ளன. இந்த பயணம் 1 மணி நேரம் 4 நிமிடங்களில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. துபாய் ஃபவுண்டெயின் நீரூற்று நிகழ்ச்சிகள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளன. துபாயின் பிரபலமான துபாய் ஃபவுண்டெயின் நீரூற்று நிகழ்ச்சிகள் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டதை சம்பந்தப்பட்ட செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் நிகழ்ச்சிகள் ஏன் நிறுத்தப்பட்டன என்பதற்கான காரணமும் அவை மீண்டும் எப்போது தொடங்கும் என்பதற்கான திகதியும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை.
1: உலகச் செய்திகள்.
0: ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டத்தொடர் நியூயார்க் நகரில் தொடங்கியது. இந்த 1 வார நிகழ்வில் சுமார் 130 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசு தலைவர்கள் பங்கேற்கின்றனர். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் போது ஈரான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க இடைக்கால தேர்தல் நவம்பர் 3 நடைபெறவுள்ள நிலையில் அந்த தேர்தலுக்கு பிறகு ஈரானுடன் அமெரிக்கா ஓர் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றிய போது ஈரான் மீண்டும் கட்டமைக்கப்பட்டு முன்பை விட மிகச்சிறந்த நாடாக உருவாக அனுமதிக்கும் வகையில் ஓர் ஒப்பந்தம் ஏற்படுமா அல்லது ஈரானின் இஸ்லாமிய குடியரசை அழிக்கும் நடவடிக்கையை விரைவாக மேற்கொள்வதா என்பது குறித்து தாம் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியுள்ளது என்று டிரம்ப் கூறினார். சர்வதேச அரங்கில் ஈரானின் நிலைப்பாடுகளை உறுதியாக பாதுகாப்போம் என்று அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் புறப்பட்ட அவர் இதனை கூறினார். ஈரான் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் அந்நாட்டு மக்களின் நிலை குறித்து சர்வதேச சமூகத்திடம் எடுத்துரைக்க இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். 81வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பெசிஷ்கியான் நாளை உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் நீடிக்கும் நிலையில் அவரது உரை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மக்காவை இலக்கு வைத்து ஹூதி போராளிகள் நடத்திய தாக்குதல் முயற்சிக்கு சவுதி மன்னர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெத்தாவில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத், நாட்டை பாதுகாப்பதிலும் புனித தலங்கள், யாத்ரீகர்கள், குடிமக்கள் மற்றும் நாட்டில் வசிப்பவர்களுக்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் உறுதியுடன் எதிர்கொள்வதிலும் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பையும் அவர்களின் வீரத்தையும் பாராட்டுவதாக அவர் தெரிவித்தார். மக்காவை மீண்டும் குறிவைக்க ஹூதி போராளிகள் மேற்கொண்ட முயற்சிக்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆசிய விளையாட்டு விழாவில் மகளிருக்கான கிரிக்கெட் தொடரில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. தொடரில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இலங்கை மகளிர் அணியை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது. இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ஓட்டங்களை குவித்தது. அணி சார்பில் ஸ்மிருதி மந்தனா 79 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். ரிச்சா கோஷ் 49 ஓட்டங்களையும் ஷஃபாலி வர்மா 48 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 217 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை மகளிர் அணி 15.4 ஓவர்களில் 69 ஓட்டங்களுக்குள் சுரண்டது. இதற்கமைய இந்திய மகளிர் அணி 147 ஓட்டங்களினால் அபார வெற்றி ஈட்டியதுடன் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது. இலங்கை அணி வெள்ளிப்பதக்கத்தையும் 3வது இடத்துக்கான போட்டியில் பங்களாதேஷை வீழ்த்திய பாகிஸ்தான் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: 89.4 You are listening to 89.4 Tamil FM.
4: Tamil FM.
1: Star of the month.
5: Singer Hariharan. Star.

0: குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ஓகே பிரியா. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டே இருக்கேன். எஸ், இந்த கோல்டு கொஞ்சம் வந்தனால என்னோடய த்ரோட்டுமே இன்னும் சரியாகலை, சரியாயிட்டே இருக்குது. மேபி நாளைக்கு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுவேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எப்படி இருக்குது ஹெல்த்து அப்படின்னு. கெட்டிங் பெட்டருங்க. அண்ட் இப்போது யூஏ அப்டேட்டோட நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ நம்ம ஊர்லலாம் ஆக்சுவலி சென்னை பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போர் அடித்தா டக்குன்னு போயிட்டு இந்த மரினா பீச்சில் போய் உட்காந்து கொஞ்சம் காற்று வாங்குவாங்க. அதே மாதிரி துபாய் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரே டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா, இந்த துபாய் ஃபவுண்டைன் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே போய் அந்த ஃபவுண்டைன் கண்காட்சியெல்லாம் பார்த்து ரசித்து கொஞ்சம் சில் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இப்போது தற்காலிகமாக மூடுவதாக அறிவிச்சிருக்காங்க. என்ன ரீசன் எதற்காக அப்படின்றதெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து தெரியல. இதே மாதிரி போன தடவையும் வந்து க்ளோஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாங்களே, மேபி அதனால் அதே மாதிரி கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த பக்கம் போகிறதா பிளான் இருந்தது அப்படின்னா, உங்களுக்காக இந்த அப்டேட் நோட் பண்ணிக்கோங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: So ஆஃபீஸ்லேயும் சரி, அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது போகிறோமோ சரி, அப்போ முக்கியமாக வந்து இப்போது இந்த இம்யூனிட்டி பவர்லாம் வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஐ மீன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுகிட்டே போங்க. பிகாஸ் இங்கே இந்த கோல்டு ஃபீவர்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னே வந்து தெரியாது. ஸோ நம்மளை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே மைண்டு தான் காரணம், பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதும் நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடி ஆகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
0: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம். டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
5: We'll be back after a short commercial break.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
10: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
11: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
12: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
11: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
13: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
14: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
15: அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. நீங்களும் வந்து வீடு ஒர்க் அப்படின்னு பிஸியா இருப்பீங்கல்ல, உங்க பிஸி டைம்ல உங்களோட மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்லட்டுமா? நீங்க பயங்கரமான ஒரு மியூசிக் லவ்வரா இருக்கீங்க அப்படின்னா, இந்தியாவில் கர்நாடிக் மியூசிக் ஒரு மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கும் ஒரே மியூசிக் பேண்ட் அகம் பேண்ட் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இப்போ துபாயில இந்த கிராண்ட் மியூசிக்கல் ஃபெஸ்டிவ் ஈவெண்ட் நடக்க இருக்கு. September 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நடக்க இருக்கு. டிக்கெட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா PlatinumList.ae-ல போயிட்டு நீங்கள் ப்ரீ புக் பண்ணலாம். 26th September மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஈவெண்ட்டுடைய அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னர் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. ப்ரியா, டிக்கெட்ஸும் நீங்களே கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா புரியுது. ஸோ நாங்களும் வந்து கொடுக்குறோம். அதுக்கு இப்போ நான் கேட்க போகிற க்வெஷனுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சரை எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டிக்கெட்ஸ் உங்களை தேடி வரும். எஸ், அகம் மியூசிக்கான டிக்கெட்ஸ் வந்து உங்களை தேடி வரும். என்னென்னா, இந்த அகம் பேண்ட் வந்து யாரோட மியூசிக் பேண்ட்? ஆப்ஷன் ஏ ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன், ஆப்ஷன் பி சதீஷ்குமார், ஆப்ஷன் சி முத்துகிருஷ்ணன். ஸோ உங்கள் மூணு பேரில் யார் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு 050-252-8940, ஐ ரிப்பீட், 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட எமரேட் அண்ட் உங்களோட ஆன்சரை அனுப்பிச்சிடுங்க. அந்த பாடத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
3: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாகவே எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து சில ரெக்வஸ்ட் வரும், லைக் ப்ரியா இன்னைக்கு வந்து இவங்களை பற்றி ஷோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நான் அப்படியும் வந்து பேசியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் வந்து மிஸ்டர் மாலிக் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு, இவரை பற்றி பேசுங்க ப்ரியான்னு. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம் இல்லை நல்லா ஐடியாவாக இருக்கே அப்படின்னு. தேங்க்யூ மிஸ்டர் மாலிக், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரெக்வஸ்ட்டை இன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் யார் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம கூடயே சில பேர் வந்து இருக்க மாட்டாங்க, பட் அவங்கள டிவியில் பார்த்தாலோ இல்லை எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தாலோ ஒரு சந்தோஷம் வரும். அவங்க குரலை கேட்டாலே ஆஹா, இன்றைக்கி வந்து செம்ம ஃபன்னாக இருக்க போகுது, இன்றைக்கி ஜாலியாக இருக்க போகிறோம், வயிறு வலிக்க வந்து சிரித்து தான் நம்ம வந்து டயர்டாக போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணக்கூடிய ஒரு நபர் தான் அவர். ஸோ அவரை பற்றி தான் பேச போகிறேன். யார் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணுமா? ஓகே, எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் டிவியில் இவரோட ப்ரோக்ராமை வந்து வராதா, இவர் பேச மாட்டாரா, இவர் பேசி வந்து எத்தனை பேர் இன்றைக்கி சிரிக்க வைக்க போகிறாருன்னு தெரியல அப்படின்னு நம்மளை விட நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்க கூடிய ஒரு நபர் தான் வந்து இவர். எஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன், அங்கே வந்துட்டு தெரியப்படுத்துங்க. அண்ட் ஒரு பேச்சை கேட்டாலே மனசு அவ்வளவு நிறைவாகவும் இருக்கும், பயங்கர சிரிப்பாகவும் இருக்கும். முக்கியமாக இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வந்தாலே டிவியில் இவரோட பேச்சுக்காக நம்ம காத்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு நபர் தான் அவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் வேறு போயிட்டுருக்கு, ஒரு சின்ன ரிமைண்டர் உங்களுக்காக. எஸ் அகம் பேண்ட் பற்றி தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் பயங்கர மியூசிக் லவராக இருக்கீங்க அப்படின்னா, இந்தியாவில் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கும் ஒரே மியூசிக் பேண்ட் அகம் பேண்ட். ஸோ இது யாருடைய பேண்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் நான் கொடுத்துறேன். ஆப்ஷன் ஏ ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன், ஆப்ஷன் பி சதீஷ்குமார், ஆப்ஷன் சி முத்துகிருஷ்ணன். ஸோ செப்டம்பர் 26th இந்த மியூசிக் ஈவெண்ட் நடக்க இருக்கு துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில். ஸோ டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா platinumlist.ae போயிட்டு நீங்கள் டிக்கெட்ஸை ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா, தமிழ் எஃப்எம்க்கு கரெக்டாக மெசேஜ் அமிச்சிங்க, ஆன்சர் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் நாங்களே வந்து கொடுத்துருவோம். இந்த ஈவெண்ட்டுடைய அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னா 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். ஸோ 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்றத அனுப்பிச்சிடுங்க, தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நன்றி. எங்க ஆபீஸ்ல கூட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சோ என்ன அப்படின்னா, பிரியா நம்ம வந்து அகம் பேண்ட் ஈவெண்ட் நடக்க இருக்குல்ல, சோ அங்க போலாமா போலாமான்னு சொல்லிட்டு இப்பவே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ நம்மளும் போலாம், அதை விட என்ன ஒர்க் இருக்கு நமக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சோ நீங்களும் ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் லவ்வரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஈவெண்ட் உங்களுக்காக தான். இந்தியாவில் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷன் ஒன்றிணைக்கும் ஒரே மியூசிக் பேண்ட் அகம் பேண்ட். இந்த பேண்ட் யாருடைய பேண்ட் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்திருந்தேன். ஆப்ஷன் ஏ ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன், ஆப்ஷன் பி சதீஷ்குமார், ஆப்ஷன் சி முத்துகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஸோ டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா platinum.ae போயிட்டு நீங்கள் டிக்கெட்ஸும் வாங்கலாம். இப்போ மனசை தொட்டமேட்டுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த இவெண்ட்டுடைய அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னர் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டு மிட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சில குரல் வந்து நம்ம கேட்டாலே போதும் அப்படியே இந்த ஃபிளாஷ்பேக், இந்த ரீவைண்ட் பட்டனை கிளிக் பண்ண மாதிரி அப்படியே போயிடுவோம் பின்னாடி. அப்படிப்பட்ட ஒரு குரல் தான், அவங்கள பத்தி தான் எனக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நம்ம யதார்த்தமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தாலும், ஆமா பெரிய பட்டிமன்றம் அப்படின்னா டக்குன்னு அவரோட வாய்ஸ் தான் ஞாபகம் வரும். எஸ், இப்பவே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. பொங்கல் வந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டு வந்தாலும் சரி, வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, டிவி ஆன் பண்ணாலே நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து, அப்பா அம்மா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக, நமக்கு அந்த வயசில் புரியுதோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் அவரோட ஃபேஸை பார்க்குறதுக்காகவே அப்படியே டிவி முன்னாடியே உட்காந்துருவோம். அவரோட பட்டிமன்றம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவரோட அரட்டை அடிக்கிற அந்த பேச்சாக இருக்கட்டும், அந்த சிரிப்பாக இருக்கட்டும், அவர் கேள்வி கேட்கிற அந்த ஒரு விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்து ரசித்து வளர்ந்துருப்போம். அதனால தான் இன்னும் அவர் இல்லைனா கூட அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் அவர் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு அவர் பேரை நம்ம சொல்லுவோம். எஸ், இப்போது சமீபத்தில் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்ச திரு சாலமன் பாப்பையா அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவரோட ஞாபகங்கள் எப்போவுமே வந்து போவே போகாது. பட்டிமன்றம் அப்படின்னாலே ஐயாவோட ஞாபகம் தான் வரும், சாலமன் பாப்பா ஐயாவா. ஸோ அவர் வந்தாலே கலகலன்னு இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கூட ட்ராவல் பண்ண, ஐ மீன் எந்த ஒரு ஈவெண்ட்னாலும், நிறைய ஈவெண்ட்டில் வந்து அவரை நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அவர் அந்த நகைச்சுவையாக பேசுகிற ஒரு விதமாக இருக்கட்டும், அது இன்னும் கண்ணை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை பற்றி உங்க கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன், நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: We'll be back.
2: மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு யாரோட ஸ்டோரி பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணிக்கீங்கன்னா சொல்றேன். வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்ம ஹீரோ. 1936 மதுரை திருமங்கலம் பக்கத்தில் சாத்தங்குடியில் தான் வந்து பிறந்தார். சுந்தரம் பாக்கியம் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிறந்த அந்த சமத்தான ஒரு பையன்தான் சாலமன் பாப்பையா அவர்கள். ரொம்ப பெரிய ஒரு குடும்பம், பொருளாதார வசதியெலாம் வந்து அதிகமாக கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் புக் டியூஷன் இது எல்லாத்தையும் வந்து யோசிக்கிறோம்ல. ஆனால் அவரோட காலத்தில் படிப்பை வந்து எட்டி பிடிக்கிறதே வந்து ஒரு போராட்டமாக இருந்தது சாலமன் பாப்பை அவர்களுக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, பழைய புத்தகங்கள்லாம் இருக்குல்ல அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி வாசிச்சுக்கிட்டே இருப்பாராம். லைப்ரரி போவாராம், புக்ஸ் எடுத்து படிப்பாராம். இப்படி தான் அவர் வந்து அதிகமான ஒரு கல்வியை வந்து கற்றுக்கிட்டார். அங்கே ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும், வசதி இல்லாதனால வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து யாருமே நினைக்கக்கூடாது. எங்கேயாவது ஒரு பார்த்துருக்கோம் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ வசதி வந்து குறைவாக இருந்தாலும் அவர் கற்றுக்கணும்னு நினச்ச அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினைக்கிறார் ஐயா அவர்கள். சாலமன் பாப்பை அவர்கள் வந்து அவரோட நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து ஐயாவை பற்றி சொல்லணும். சாலமன் பாப்பையா வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து படித்தார், மதுரை அமெரிக்கன் காலேஜில் படித்தார். அப்புறம் தியாகராஜர் காலேஜில் வந்து தமிழ் முதுகலை படித்தார். அதாவது அவருடைய வாழ்க்கை பாதையும் ஆரம்பத்துலேயே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போக கிடையாது அவருக்கு. ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பார், அந்த ஃபீல்டே வந்து சூஸ் பண்ணணும்னு கிடையாது. தமிழ் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு அவர் வந்து இன்னொரு பாதைக்கு வந்து கூட்டிகிட்டு போச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கன் காலேஜில் வந்து ஆசிரியராக இருந்தார். அதுக்கப்புறம் தமிழ் பேராசிரியராகவும் வந்து மாறினார். அதுக்கப்புறம் தமிழ்துறை தலைவராகவும் வந்து பணியாற்றியிருக்காரு. ஸோ இங்கே ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்கலாம், நம்ம வாழ்க்கை வந்து இப்போ இருக்கிற பாதைக்கு நம்மளை வந்து எங்கே வந்து கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு தெரியாது. அடுத்து வந்து போயிட்டு இருப்போம் இல்லையா. சில நேரம் நம்ம வாழ்க்கையோட உண்மையான பாதை வந்து என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது, அடுத்தடுத்து சஸ்பென்ஸ் வச்சுட்டே இருக்கும். பட் நம்மளோட முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம பயன்படுத்திக்கணும். அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு ஐயா கிட்ட நம்ம கற்றுக்கலாம் இல்லையா. நல்ல விஷயங்கள் யார்கிட்ட வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கார், எப்பவுமே இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ் கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: எனக்கு
1: சக்கர வியாதி
2: சுகரா இது எத்தனை
1: வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு
2: ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா
1: சார்
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்
6: ஹாய் நான் காஃபி
7: ஹலோ நான் தான் டிராவல்
8: வணக்கம் நான் நினைவுகள்
7: ஹாய் நான் தான் இயற்கை
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு
7: எங்கப்பா மனசு காணோம்
6: அங்கே பாருங்கள் போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன
7: ராஜா பாட்டு போகுது மனசும் பின்னாடியே போகுதே
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா only on 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம பேராசிரியர் திரு சாலமன் பாப்பை அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும். அதே போல தான் ஐயாக்கிட்டையும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கு. தெரிஞ்ச தெரியாத நிறைய விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். முதல் பட்டிமன்ற மேடை. இப்போ வந்து உங்களுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஃபஸ்ட் ஜாப் பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், டாக்டருக்குலாம் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டம் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் ஓட்டுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு பதட்டம் இருக்கும். ஃபஸ்ட் டைம் மைக்கில் வந்து பேசும்போது ஒரு பதட்டம் இருக்கும். இது எல்லாருக்குமே வந்து இருக்கும் தானே. ஸோ பட்டிமன்றம் அப்படின்னாலே, இன்றைக்கும் பட்டிமன்றம் அப்படின்னாலே சோலமன் பப்பையா தான் ஞாபகத்துக்கு வருவார். ஐயா இல்லைன்னா பட்டிமன்றமே வந்து ஒரு நிறைவாக இருக்கா இப்போ அப்படின்னு இன்ன வரைக்கும் வந்து நம்ம நம்புகிறோம். ஆனால் அவருக்கும் ஒரு நாள் முதல் முறையாக மேடையில் வந்து ஏறியிருப்பார் தானே. 1960 அவர் பட்டிமன்ற மேடையில் வந்து பேச ஆரம்பிக்கிறார். முதல் காலகட்டத்திலே வந்து மேடையில் பேசுகிறது வந்து அவருக்கு புதுசு. ஆனால் விவாதம் நடக்கும்போதும் சரி, அந்த ஃபார்மட்டை வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாருனா, இன்னொருத்தர் வந்து எதிர்கருத்தை வந்து சொல்கிறாருனா, அதுக்கு நடுவில் வந்து நடுவர் வந்து கேள்வி கேட்டு அதை டிஸ்கஷன் கொண்டு போவார் பார்த்தீங்களா. அதை பார்த்து ஐயா வந்து ரொம்ப ரசிச்சிருக்காரு அந்த காலத்திலேயே. அது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அங்கேருந்து அவரோட குரல் இன்னும் இன்னும் பல மேடைகளுக்கு அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்து போக ஆரம்பிக்குது. ஒரே ஒரு விஷயம் வந்து கவனிச்சிங்கன்னா, சில பேருக்கு பேசுறது வந்து திறமை இருக்கும், சில பேருக்கு வந்து அறிவு இருக்கும், சில பேருக்கு ஆனால் அறிவு எல்லாருக்கும் வந்து புரியற மாதிரி சொல்ற ஒரு திறமை இருக்கும் தெரியுமா? அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த இடத்துல தான் ஐயா வந்து ஒரு தனித்துவமாக தெரிவார். அது அப்படியே எல்லாத்துக்கும் புரியற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார் இல்லையா? அது சபையில் வந்து எல்லாருனோடையும் எல்லாருக்கும் புரியற மாதிரியும் அந்த பவ்யத்தோடையும் அந்த பணியோடையும் வந்து ஒரு சொல்கிற விஷயம், நகைச்சுவையோடு சொல்கிற ஒரு விஷயம் வந்து அது எல்லாருக்குமே வருமானு கேட்டிங்கன்னா, ஐயா அதில் வந்து ரொம்பவே ரொம்ப சிறந்த ஒரு பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
1: அன்புடன் நான் brought to you by Ayu Treat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayu Treat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நாற்றியா. சாலமன் பாப்பையா அவர்களுடைய வீடு வந்து ஆரப்பாளையத்தில் இருக்கும் மதுரையில். ஆரப்பாளையத்தை க்ராஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். இன்னமுமே மதுரைக்கு போனால் ஆரப்பாளையத்தை க்ராஸ் பண்ணினா அவர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார். ஸோ அவர் கூட ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும் போதெல்லாம் வந்து எவ்ரி இயர் பொங்கல் வந்தாலே ஐயாவை தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போல்லாம் வந்து அவரை பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் வரும். அது ஏன் வருது எப்படி வருன்னு தெரியாது. அது நம்ம வீட்டில் இருக்க ஒரு பர்சனை மீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்படியே எவ்வளோ முடியலன்னு சரி அவருக்கு முடியல அப்படின்றத கொஞ்சம் கூட காமிச்சிக்கவே மாட்டார். அவ்வளோ அந்த ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும்ல. ஸோ அவரை பீட் பண்ணவே முடியாது, சான்ஸே இல்லை அவர். சில இப்போ வந்து தமிழ் இலக்கியம் வந்து அது ஒரு பெரிய ஒரு கடல் இல்லையா. ஸோ அது வந்து நார்மலாக சாதாரண மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து சொல்லும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து சாலமன் பாப்பையா அவர்களால் வந்து ஈஸியாக வந்து சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்த கூட அப்படியே அசால்ட்டாக வந்து புரிஞ்சுக்க வச்சிருவார். அவர் தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் அவர் பேசும்போது வீட்டில் பெரியவங்களும் கேட்பாங்க, குட்டீஸ் நம்ம சின்ன பிள்ளையாக இருப்போம் இல்லையா, அப்பையும் நம்ம வந்து உட்காந்து கேட்டிருப்போம். அப்போ எல்லாருமே கேட்பாங்க, உனக்கு என்ன புரியுதுன்னு நீ அவர் உட்காந்து அவர் பேசுகிறத உட்காந்து கேட்டுட்ருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ நகைச்சுவை இருக்கும், கேள்வி இருக்கும், சில நேரம் வந்து கிண்டல் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு கருத்தும் இருக்கும் இல்லையா. அதுதான் அவருடைய பேச்சு. அந்த என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நமக்கு தெரிஞ்சதை காட்டிக்கிறது வந்து அறிவு கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது தானே வந்து ஒரு உண்மையான திறமை. அது வந்து ஐயா கிட்ட இருக்கும். பட்டிமன்ற நடுவராக இத்தனை வருஷமாக நம்ம எல்லாரையும் அவருக்கு வந்து தெரியும். பட்டிமன்றத்தில் நடுவர் என்பது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இல்லையா. ரெண்டு பக்கமும் வந்து பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து தங்களோட கருத்தை வந்து நிரூபிக்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து கொண்டு போகணும். ஸோ சாலமன் பாப்பையா வந்து அவரோட பேச்சில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கும். இயல்பான ஒரு நடுவராக தான் இருப்பார். யாருக்கு வந்து அந்த பக்கமும் சப்போர்ட் பண்ண மாட்டார், இந்த பக்கமும் சப்போர்ட் பண்ண மாட்டார், அந்த மாதிரி. ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க அன்புடன் நான் ரியா. அது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடியாகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
0: We'll be back after a short commercial break.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
7: வந்துடுறேன்.
9: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா?
9: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான்றியா. இது இன்னைக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பேராசிரியர் திரு சாலமன் பாப்பையா அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000-க்கும் மேற்பட்ட பட்டிமன்ற நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, மக்களோட ஒரு மொழியாக வந்து அவர் இருந்திருக்காரு அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். எத்தனையோ விருதுகள் வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் சாதிச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு விருது மட்டும் முக்கியமானு கேட்டிங்கன்னா கிடையாது. எத்தனை மக்களோட மனசுக்குள்ள அவர் இருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி அவர் வாங்கின விருதுகளும் நிறைய இருக்கு. கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பல கல்வி சார்ந்த விருதுகள், அப்புறம் இலக்கிய சார்ந்த விருதுகள்லாம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு. 2021 வந்து இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஸோ எப்போவுமே வந்துட்டு திறமை இருக்கவங்க, அறிவு இருக்கவங்க எப்போவுமே வந்து தான் தான் உசத்தி அப்படின்னு காமிச்சிக்கவே மாட்டாங்க. தனக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் அது அப்படியே அத்தனையுமே வந்து மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். எவ்வளவு ஈஸியாக கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியாக வந்து கற்றுக் கொடுப்பாங்க. துளியளவு கூட அந்த ஒரு தலைக்கணம் வந்து இருக்கவே இருக்காது, தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களை வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ஒரு நபர் வந்து ஐயாவனை வந்து சொல்லலாம். எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சிரிப்பு, அதுக்கப்புறம் அறிவு, இது எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்த ஒரு மாமனிதர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரோட குரலை இனிமே நம்ம வந்து கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ சிங்கர்ஸ் எல்லாம் வந்து அவங்க மறைஞ்சாலும் எப்படி அவங்க குரல் வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போவும் ரேடியோவில் கேட்குறோம், டிவியில் கேட்குறோம்ல, அதே மாதிரி ஐயோட குரல் வந்து மறைஞ்சாலுமே 90 வந்து அவர் மறைஞ்சிருக்கார். இப்போது செப்டம்பர் 11, 2026 வந்து அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் அவரோட குரல் எனக்குமே நம்மளோட காதுகளில் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவரை கண்டிப்பாக நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். இப்போலாம் தோணுதோ அப்படி யூடியூப்லேயோ இதுலேயோ நம்ம ப்ளே பண்ணி அவர் பேச்சை வந்து கேட்க வேண்டியது. எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா, அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. புக்கு படிக்கிறதோ ஐயாவோட பேச்சை கேட்குறதோ வந்து ஒன்று அப்படின்னு நான் சொல்வேன், என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து அது. ஸோ லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, படிக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் என்னால் அது முடியாது இது முடியாதுன்னு சொல்லாமல் இந்த உலகம் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்றது ஐயா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ மிஸ்டர் மாலிக் கேட்ட மாதிரி இன்னைக்கு சாலமன் பாப்பையா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் முடிந்தளவுக்கு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி யார் பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் வந்து எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராம் லார்ஜி ஃப்ரீ ஆஃபிஷியல் அப்படின்னா இருக்கேன். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் FM தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் எதில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணேன். இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்க ப்ரியா கிட்ட ஷேர் பண்ணும், ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும், ஒரு இவங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்க ஏதோ சஜஸ்ட் பண்ணணும்னா கூட எனக்கு நீங்க இன்ஸ்டாகிராமில் தெரியப்படுத்தலாம். ஆர்ஜே ப்ரியா ஒஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். எஸ் ஆர்ஜே ப்ரியா ஒஃபீஷியல் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்கு, பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்க இருந்தாலும் தமிழ் எஃப்எம் உங்களால் வந்து கேட்க முடியும். ஆன் டைம் நியூஸ் சாங்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நாங்கள் இது எல்லாமே கனெக்டடாக இருங்க. அண்ட் இப்போ எங்கேயாவது நீங்கள் போயிட்டுருப்பீங்க இல்லையா, ஸோ சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. அண்ட் வீட்டுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, சாப்பிட்டீங்க அப்படின்றத தெரியப்படுத்திடுங்க. நாளைக்கு மறுபடியும் நம்ம 8-11 இதே டைம் நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை-பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் விஜய் சென்னை திருவான்மியூர் காந்தி கிராமத்தில் உள்ள மாநகராட்சியின் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். இதன்போது பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் சர்க்கரை பொங்கலை பரிமாறினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து முதலமைச்சர் விஜய் உணவருந்தினார். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 44,984 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் 34,64,000 மாணவ மாணவிகள் பயன்பெறவுள்ளனர். ஜிம் வீரமணி காணொலி விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் முன்னாள் அமைச்சர் ரகுபதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். வீரமணி தொடர்புடைய காணொலி தெளிவாக இல்லை என்பது ரகுபதிக்கு எப்படி தெரியும் என்றும், காணொலி தெளிவாக இல்லை என்று ரகுபதிக்கு கூறியது யார் என்றும் அவர் வினவியுள்ளார். இவ்விவகாரத்தில் கருத்து வெளியிட்ட திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி, ஜெம் வீரமணி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்றார்கள், பின்பு எப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று வினவியுள்ளார். வீரமணி வழக்கில் புதிய ஆதாரங்கள் சாட்சி அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக காத்திருந்தோம் என்றும் கூறினார். ஜெம் வீரமணி வழக்கை கைவிடுவதாக சொல்லவில்லை, உரிய ஆதாரங்களுக்காக காத்திருந்தோம் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஜெம் வீரமணிக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ஜெம் வீரமணி வழக்கில் யார் தொடர்பு பட்டிருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தனக்கெதிராக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 1 கோடி ரூபாய் மான நட்டு ஈடு கோரி தாக்கல் செய்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய ஜான் பிரிட்டோ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் என கூறி திமுக ஐடி விங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது. அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையை சுட்டிக்காட்டி 258 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயற்பட்ட ஜான் பிரிட்டோ தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் என்ற உண்மை அம்பலமாகியுள்ளதாக திமுக ஐடி விங் தெரிவித்திருந்தது. ஆனால் அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருந்த ஜான் பிரிட்டோ தனது உறவினர் அல்ல என கூறி 1 கோடி ரூபாய் மான நட்டு ஈடு கோரி முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் பதிலளிக்க மு க ஸ்டாலின் மற்றும் திமுக ஐடி விங்குக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வில்லிவாக்கம் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் கரூர் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையை எதிர்கொண்டதாக ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கின்றார். ஆனால் அதையெல்லாம் மறைத்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார் என்று திமுக தாக்கல் செய்த பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. சுத்தமான கரங்களால் அவர் நீதிமன்றத்தை அணுகாததால் எந்த நிவாரணமும் கோர உரிமை இல்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: வந்தே மாதரம் பாடாதவர்கள் மீது குற்ற வழக்கு கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 6 சரணங்களையும் பாடுவதை கட்டாயமாக்கும் தண்டனைச் சட்டத்தை எதிர்த்து கர்நாடக இசை பாடகர் டி எம் கிருஷ்ணா தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் பாடலை முழுமையாக பாடாதவர்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடுக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 6 சரணங்களையும் கட்டாயம் பாட வேண்டும் என்று மத்திய அரசு பிறப்பித்த சுற்றறிக்கை மற்றும் அப்பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வழங்கும் சமீபத்திய சட்ட திருத்தம் ஆகியவற்றை எதிர்த்து டி எம் கிருஷ்ணா உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்தார். வந்தே மாதரம் பாடலின் 4 சரணங்கள் இந்து தெய்வங்கள் மீதான பக்தி உணர்வை வெளிப்படையாக வலியுறுத்துகின்றன. எனவே அப்பகுதிகளை கட்டாயம் பாட வேண்டும் என்று உத்தரவிடுவது நாட்டின் மதச்சார்பற்ற தன்மைக்கு முரணானது என்று அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் வந்தே மாதரம் பாடலையும் கொண்டு வருவதற்கான இந்த திருத்தம் தன்னிச்சையானது என்றும் அவர் கூறியுள்ளார். இது தனிநபர் சுதந்திரத்தை மீறுவதுடன் பெரும்பான்மைவாத மதச் செய்தியையும் முன்னிறுத்துகின்றது என்று டி எம் கிருஷ்ணா தனது மனுவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் முன்பை விட தற்போது அதிகரித்துள்ளதாக பிரியங்கா காந்தி தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் பெரிய திட்டங்களை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை என்று அவர் கூறியுள்ளார். பீகாரின் ஜமுய் பகுதியில் சிறுமியொருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது தொடர்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரியங்கா காந்தி, இது மிகவும் மோசமான ஒன்று, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன என்று பதிலளித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவு

0: கூறப்படும் காவல்துறை என்கவுண்டரில் காயமடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
0: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 15 பிரதிவாதிகள் குற்றவாளிகள் என்று கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. 269 பேரின் மரணம், 500 மேற்பட்டோர் காயமடைய காரணமான உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது. சதித்திட்டம் தீட்டுதல், தாக்குதல்களுக்கு உதவுதல் மற்றும் உடந்தையாக செயற்பட்டது உள்ளிட்ட 23,270 மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தன. குற்றஞ்சாட்டப்பட்ட 24 பேரில் 15 பேர் குற்றவாளிகள் என்று கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மீதமுள்ள 9 பேரையும் விடுதலை செய்து அவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ரான் ஹாஷிமின் முக்கிய கூட்டாளிகளில் ஒருவராக விசாரணையாளர்களால் அடையாளம் காணப்பட்ட நௌஃப மௌலவியும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் 2,309 சாட்சிகள் சாட்சியம் அளித்திருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 24 சாட்சி விசாரணைகள் முழுமையாக நிறைவடைந்தன. மறைந்த மேதகு ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூம் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. துபாயில் உள்ள ஹும்ஹுரா இருக்கல்லறையில் அவர் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டார். துபாயில் உள்ள ஜபீல் பள்ளி வாசலில் இறுதி தொழுகை நடைபெற்ற சிறிது நேரத்துக்கு பின்னர் ஷேக் அகமதின் உடல் ஹுமுராயிர் கல்லறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமத், ஷேக் மக்தூம் பின் முகமத், அகமது பின் முகமத், அகமது பின் ஜாயித் மற்றும் மன்சூர் பின் முகமது ஆகியோர் ஷேக் அகமதின் உடலுடன் தொடர்ந்தும் சென்றனர். பின்னர் அன்னாரின் உடல் துபாயில் உள்ள ஹுராயிர் கல்லறையில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. துபாய் மற்றும் அபுதாபி இடையிலான பயணங்களுக்கான எதிஹாத் ரயில் டிக்கெட்டுகள் தற்போது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த புதிய சேவை செப்டம்பர் 30 தொடங்க உள்ளது. அன்றைய தினம் ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட்டில் அமைந்துள்ள துபாய் அல் எலாய்ஸ் ரயில் நிலையம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட உள்ளது. துபாயில் இருந்து அபுதாபி செல்லும் ரயிலில் கம்ஃபோர்ட் வகுப்பில் ஒருவருக்கு 39 திர்ஹாம்ஸில் இருந்தும் பிரிமியம் வகுப்பில் 109 திர்ஹாம்ஸில் இருந்தும் கட்டணம் தொடங்குகின்றது. துபாயில் இருந்து அபுதாபி செல்லும் முதல் ரயில் காலை 6:15 புறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து நாள் முழுவதும் பயணிகள் முன்பதிவு செய்ய மேலும் 4 சேவைகள் உள்ளன. இந்த பயணம் 1:04 நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. துபாய் ஃபவுண்டெயின் நீரூற்று நிகழ்ச்சிகள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளன. துபாயின் பிரபலமான துபாய் ஃபவுண்டெயின் நீரூற்று நிகழ்ச்சிகள் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டதை சம்பந்தப்பட்ட செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் நிகழ்ச்சிகள் ஏன் நிறுத்தப்பட்டன என்பதற்கான காரணமும் அவை மீண்டும் எப்போது தொடங்கும் என்பதற்கான திகதியும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை.
1: உலகச் செய்திகள்.
0: ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டத்தொடர் நியூயார்க் நகரில் தொடங்கியது. இந்த ஒரு வார நிகழ்வில் சுமார் 130 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசு தலைவர்கள் பங்கேற்கின்றனர். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் போது ஈரான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க இடைக்கால தேர்தல் நவம்பர் 3 நடைபெறவுள்ள நிலையில் அந்த தேர்தலுக்கு பிறகு ஈரானுடன் அமெரிக்கா ஓர் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றிய போது ஈரான் மீண்டும் கட்டமைக்கப்பட்டு முன்பை விட மிகச்சிறந்த நாடாக உருவாக அனுமதிக்கும் வகையில் ஓர் ஒப்பந்தம் ஏற்படுமா அல்லது ஈரானின் இஸ்லாமிய குடியரசை அழிக்கும் நடவடிக்கையை விரைவாக மேற்கொள்வதா என்பது குறித்து தாம் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியுள்ளது என்று டிரம்ப் கூறினார். சர்வதேச அரங்கில் ஈரானின் நிலைப்பாடுகளை உறுதியாக பாதுகாப்போம் என்று அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் புறப்பட்ட அவர் இதனை கூறினார். ஈரான் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் அந்நாட்டு மக்களின் நிலை குறித்து சர்வதேச சமூகத்திடம் எடுத்துரைக்க இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். 81வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பெசிஷ்கியான் நாளை உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் நீடிக்கும் நிலையில் அவரது உரை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மக்காவை இலக்கு வைத்து ஹூதி போராளிகள் நடத்திய தாக்குதல் முயற்சிக்கு சவுதி மன்னர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெத்தாவில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் நாட்டை பாதுகாப்பதிலும் புனித

0: தலங்கள், யாத்ரீகர்கள், குடிமக்கள் மற்றும் நாட்டில் வசிப்பவர்களுக்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் உறுதியுடன் எதிர்கொள்வதிலும் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பையும் அவர்களின் வீரத்தையும் பாராட்டுவதாக அவர் தெரிவித்தார். மக்காவை மீண்டும் குறிவைக்க ஹூதி போராளிகள் மேற்கொண்ட முயற்சிக்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆசிய விளையாட்டு விழாவில் மகளிருக்கான கிரிக்கெட் தொடரில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. தொடரில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இலங்கை மகளிர் அணியை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது. இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ஓட்டங்களை குவித்தது. அணி சார்பில் ஸ்மிருதி மந்தனா 79 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். ரிச்சா கோஷ் 49 ஓட்டங்களையும் ஷஃபாலி வர்மா 48 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 217 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்து ஆடிய இலங்கை மகளிர் அணி 15.4 ஓவர்களில் 69 ஓட்டங்களுக்குள் சுரண்டது. இதற்கமைய இந்திய மகளிர் அணி 147 ஓட்டங்களினால் அபார வெற்றி ஈட்டியதுடன் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது. இலங்கை அணி வெள்ளிப்பதக்கத்தையும் 3வது இடத்துக்கான போட்டியில் பங்களாதேஷை வீழ்த்திய பாகிஸ்தான் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: செழித்தையும் தமிழை.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ்எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கொங்கு தமிழ் பூமி ரத்தினமே, பல ஜனங்க வாழுற சத்திரமே, இந்த நல சாமி பொக்கிஷமே, இது உனக்கும் எனக்கும் முக்கியமே. மண்ணுக்கு கண்ணா பிறந்தவங்க, இந்த ஊருல வாழ்ந்திட வந்தவங்க, சேர்ந்து இருப்பதும்

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்படும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம். 89.4.

0: இதுக்கு மேல என்ன சொல்றது?
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
0: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden.

டைமண்ட்ஸ் கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டா ராஜா.